0: தேவானிசில் இந்த பாடல் ஒழித்துகிறது. இப்ப ரெக்ககட்டி பறந்து வந்திருக்க நேர்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள போகிறோம். எங்களோட இணைப்பில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்ளலாம். எங்களோட இணைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம் குமார். சொல்லுங்க, யார நினைக்கிறீங்க?
0: ஜமுனா ராணி அப்படி என்று சொல்லிருக்கீங்க, சொல்லிக்கீங்க குமார். உங்களுடைய பதிலும் குறித்திருக்கிறோம். நன்றி எங்களோடு இருந்து கொண்டதுக்கு.
2: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரம் சில போறோம். எங்களோட இணைப்பில் யாருன்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். எங்களோட வணக்கம்.
3: வணக்கம். ஜீவரஞ்சனா
0: வணக்கம்.
2: நீங்களும் சொல்றீங்க, பார்க்கலாம். தேவகுமார்
3: பழம்பெரும் இசைப்பா,
0: இந்த அதால ஜமுனா ராணி என்று சொல்லிக்கீங்க.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: ஆதவன்.
2: எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கு. நீங்கள்?
0: ஆதவன் நல்ல சுகமா இருக்கு. திங்கட்கிழமையில இருந்து

0: நீங்கள்
1: நல்ல சுகமா இருக்கிறோம். ஆதவன் ஆதவன், நீங்கள் இந்த மூன்று கூட்டி உங்களுக்கு யாருன்னு தோணுது?
2: காசிநாதன்
1: எப்படி
2: இருக்கிறீங்கள்?
1: வணக்கம். நல்ல சுகமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஒரு
1: பிளேண்டி ஓட்டி கொடுக்க போறீங்க?
2: நான் சொல்லும் என்னுடைய ஆட்சி வந்து நான் ஒரு மாற்றாக எனக்கு விருப்பமான ஜானகி அம்மா.
1: ஜானகி அம்மா அப்படி என்று சொல்லி உங்களோட பதில் வந்திருக்கிறது, பாக்கலாம். நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
2: நன்றி.
1: அடுத்த நேரம் கேட்டு பாக்கலாம் என்ன பதில் என்று சொல்லி எங்களோட இணைப்பில். வணக்கம்.
3: வணக்கம் ஜீவரஞ்சன், வணக்கம் நிபாஜினி. நான் ராணி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம் ராணி. இப்ப கொஞ்ச நாளா எந்த நாட்டுக்கு ராணியா இருந்தீங்க? காணவே இல்லைங்கள
3: ராணி. என்ன ஒவ்வொரு இடமா போகணும் தானே?
4: அப்ப திரும்ப வந்துட்டீங்க இப்ப டொரண்டோக்கு.
1: சரி ராணி, சொல்லுங்க என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது?
3: நன்றி,
1: நன்றி. எங்களோட இணைந்து கொண்டதுக்கு ராணி
3: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. 8:09 நீங்கள் இணைந்து கொண்டு பதிலை சொல்வதற்கு 416-5544-0 அடுத்த நேரம் எங்களோட இணைப்பில். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: ஐஸ்வர்யா.
1: ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்கள்?
5: நல்லா இருக்கிறேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ஐஸ்வர்யா. சொல்லுங்க, யார நினைக்கிறீங்க?
1: நன்றி எங்களோட இணைந்து கொண்டதுக்கு.
5: வணக்கம்.
1: 416-5544-0

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
3: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
1: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4008 4146-446-4008.

0: தேவாவின் இசையில் தேவதையை கண்டு இந்த பாடல் ஒளித்தோய்கிறது. 8:24 நிமிடம் எஃப்எம் 102 தசமில் ஊடாக அணிந்திருக்கைகள். யார் அந்த பிரபலம்? இந்த நாளில் நாங்கள் 3 கூட்டுகளை தந்திருந்தோம். அந்த கூட்டுகளை வைத்துக் கொண்டு நேர்கள் இணைந்து கொண்டு வித்தியாசம் பதிலாம் தந்திருக்கிறார்கள். சரி, நாங்கள் அந்த கூட்டை நாங்கள் மீண்டும் நினைப்படுத்திக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி சொல்லக்கூடிய நேரம் வந்திருக்கிறது.
1: இசையுலகிற்கு மறக்க முடியாத பாடல்களை வழங்கிய பழம்பெரும் இசைக்குயில் தனது 7வது வயதிலேயே திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமான இவர் இசையுலகில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். குழந்தைத்தனமான குரலுக்கு சொந்தக்காரரான இவர் பல மொழிகளில் 6000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர்.
0: இதனுடைய நாளில் நாங்கள் தந்திருந்த 3 கூட்டுகள், அந்த கூட்டுகளை வைத்துக் கொண்டு நேர்கள் இணைந்து கொண்டு பதிலை தந்திருக்கின்றார்கள். இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது ஜமுனா ராணி. தமிழில் 1952 வெளியான கல்யாணி திரைப்படத்தின் மூலம் பாடகி அறிமுகமானார் ஜமுனா ராணி. காலை வயசு, கட்டான சைஸு, பாட்டொன்று கேட்டேன், சின்ன சின்ன சிட்டு, காவேரி தாயே, யாரடி நீ மோகினி, குங்குமப்பூவே, கொஞ்சம் புறாவே, மாமா மாமா உள்ளிட்ட பல வெற்றி பாடல்களை பாடி ரசிகர் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் ஜமுனா ராணி.
1: 7 வயதில் பாட வந்த ஜமுனா ராணியின் முதல் பாடல் சித்தூர் நாகையாவின் தியாகையா என்ற தெலுங்கு படத்தில் இடம்பெற்றது. அதைத் தொடர்ந்து தமிழில் மாடர்ன் தியேட்டர்ஸின் கல்யாணி படத்தில் சக்சஸ் சக்சஸ், 1, 2, 3 ஆகிய 2 பாடல்களை பாடினார். அவரை இந்தியா முழுக்க கொண்டு சேர்த்த பாடல் சி.ஆர். சுப்பிரமணியன் இசையில் தேவதாஸ் படத்தில் சின்ன வயசு பார்வதிக்காக இவர் பாடிய ஓ தேவதாஸ் பாடல்தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சிங்கள மொழிகளில் 6000-க்கும் அதிகமான பாடல்களை இவர் பாடியிருக்கின்றார்.
0: இன்றைய பிரபலமாக இடம் பிடித்துக் கொண்டவர் ஜமுனா ராணி. இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஒரு பிரபலம் உங்களை சந்திக்கும்.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோவின் மூன்று இடைத்தேர்தல்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3 தேதி இடம்பெறும் என மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட், ஸ்டோனி கிரீக் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. கனடாவின் வாகன விற்பனைகள் கடந்த ஆண்டு சமகாலத்துடன் ஒப்பிடுகையில் 2 மாதமாக கடந்த மாதமும் வளர்ச்சியை கண்டுள்ளன. 173,000 வாகனங்கள் கனடாவில் கடந்த மாதம் விற்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தை விட 0.5% அதிகரிப்பு மாத்திரமே என்ற போதிலும், தற்போதுள்ள பொருளாதார நிலைமைகள் கனடாவின் வாகன விற்பனை துறையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இந்த உயர்வு முன்னேற்றகரமான விடயமாக கருதப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் தெளிவான திசையினை காட்டுவதாக தமிழக காங்கிரஸ் வரவேற்றுள்ளது. அதில் உள்ள நலத்திட்டங்களை வரவேற்பதாக தெரிவித்துள்ள கம்யூனிஸ்டுகள், எனினும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதாந்தம் 4,000 ரூபாய்கள், பெண்களுக்கு மாதாந்தம் 2,500 ரூபாய்கள் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதமை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளன. வருமானத்தை பெருக்கி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என நிதியமைச்சர் கூறியிருந்தார். அதேவேளையில் தமிழக வெற்றிக் கழக அரசின் வரவு செலவு திட்டம் வேஸ்ட் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் 28 மாதங்கள் தூங்கிவிட்டு மகளிர் உரிமைத் தொகை அறிவித்ததையும், தேர்தல் வரும்போது அவசர அவசரமாக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியதையும் மு க ஸ்டாலின் மறந்துவிட்டதாக தாவைக்க பதிலுக்கு விமர்சித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழரசு கட்சி, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆகியன இச்சந்திப்பில் பங்கேற்றுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
6: தமிழர் நாள் திருவிழா.
5: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
8: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-816-2121-0462-4 சம் கண்டிஷன் அப்ளை.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியமா?
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: இப்போ அந்த சௌக்கியத்தோடு நாங்களும் விடவிடுற நேரம் வந்திருக்குது. விடவிடுறதுக்கு முன்னே நாங்கள் இரண்டை சொல்லி ஆகணும். காலநிலை பார்க்கலாம். காலநிலை 28 டிகிரி செல்சியஸ், நாளை வியாழக்கிழமை 26 டிகிரி செல்சியஸ், 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது. வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 1-3 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகிறது. அதுவரை வாரதி நாக்கள் பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை 28 டிகிரி, 1-3 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு தென்படுகின்றன. அதுபோலவே ஞாயிற்றுக்கிழமை 25 டிகிரி செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமையும் 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தற்போது காணப்படுகிறது.
3: இன்னும் ஒரு விஷயம், டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை அதுவும் ஒரு நல்ல செய்திதான். இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 9% குறைவடை இருக்கின்றது.
2: இரண்டு நாளைக்கு பிறகு அப்படியே டொப்பண்டு விழுகிற மாதிரி இருக்கு.
3: எனவே கொஞ்சம் பொறுத்திருந்து இந்த 12 மணிக்கு பிறகு நீங்க கேஸ் அடிக்க போனீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: கொஞ்சம் சேவலாம் அவ்வளவுதான். இன்னை நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
3: நிபாஜினி சண்முகவேல்,
2: ஜீவரஞ்சன். இனிமையான இரவு. வணக்கம் நேர்களே.
3: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
1: 4-6-6-8-8-4-1-6-6-4-9-6-3-8-8. உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 Cash Point.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: பாட்டுக்கு
8: நாரதன்,
7: வீணைக்கு
8: வாணி,
7: அழகுக்கு
8: முருகன்,
7: சொல்லுக்கு
8: அகத்தியன்,
7: வில்லுக்கு
8: வினோத்குமார்.
7: எனது வினோத்குமாரா?
8: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
12: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
13: Your favorite music. on your favorite station 102.7
14: East FM.
9: ஆரதி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை முகூர்த்த பட்டு புடவைகள் மணமகளின் முதல் சாரி பிரைட் மேட் சாரீஸ் காஞ்சிபுரம் சாரீஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸ் லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ் ஆண்களுக்கான சர்வாணி குர்தா பட்டுவட்டி சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள் மேலும் பல தெரிவுகள் சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம் ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள் 2250 மாக்கம் ரோட் ஸ்காபரோ 4163354653 ஆரத்தி பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்
7: பாட்டுக்கு
8: நாரதன்
7: வீணைக்கு
8: வாணி
7: அழகுக்கு
8: முருகன்
7: சொல்லுக்கு
8: அகத்தியன்
7: வில்லுக்கு
8: வினோத்குமார்
7: எனது வினோத்குமாரா
8: ஆம் வில்ஸ் அதாவது உயிரெழுத வேண்டுமா சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள் லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார் ஸ்பிளண்டிட் சைனா மால் கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில் அழையுங்கள் 6477665189 6477665189
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி
10: சின்ன ஆக்சிடென்ட் சரியான மசில் ஸ்பெயின் டாக்டர்ட்ட போனான் பிசியோதெரபிக்கு போ சொன்னவர் எங்க போறேன்னு தெரியல
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074
12: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட் சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
15: என்ன யோசின
16: அவசரமா கொஞ்சம் காசு தேவை நகை கையில இருக்கு ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்
15: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்
17: நகைக்கான கூடிய பெறுமதி குறைந்த வட்டி அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்
18: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம் நகைகளை வாங்கலாம் 416-757-0034 அல்லது 416-994-3861
19: நல்ல பாட்டு நல்ல விஷயம்
20: FM 102.7
19: East FM.ca

0: You're listening to East FM 102.7
1: CJRK.

Are you there?

0: என்றும் இசையுடன் உங்களுடன்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Thamseen 437-860-7002.
3: அரசங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
0: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. Skirubha Thanabala Singham, 416-298-2777, MortgageSolutions.ca.
5: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
5: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% downuden commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 6457-0651. Some conditions may apply.
11: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
12: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
0: FM 102.7 East FM.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: Rhythm 7 Entertainment, Altona Group Wellington. Tennisai Tendril Deva, the Ghana King, live in Toronto.
4: Meenachi, Meenachi.
3: Tennisai Tendril Deva Wooden, Srikant Deva, Manu, Anuradha Sriram, Velmurugan, Priya Jerson, Ajay Krishna, Shruti Shekhar. August 15th, Thigadhi, Sunny Kilamai Malai, 5 Manikki, 8100 Steel Avenue East, Markham Meadowville. Tennisai Tendril Deva, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com-க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
6: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
6: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough, 416-720-7439. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், Scarborough.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 4162847000 கேஷ் பாயிண்ட்.
5: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372632394 416289993.
9: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 4164177923
2: ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, வீட் B, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301, 416-841-5301.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் திகதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஹைஃபை பார்பர்ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4162-4462-4862-4162-4462-4462. Some condition apply.
5: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் Solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync. 416-788-2426.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா. மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala. No problem. Pradhana Vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908 8-5656-416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

இந்த இனிய காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிற இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது இனிமையாக அமையட்டும்.

நாம் எங்கு வாழ்ந்தாலும் நாம் வாழ்கின்ற இடம் பரிசுத்தமாக, சுத்தமாக, ஆனந்தமாக இருக்க நாம் பாடுபடுவோம். எம் இயற்கையை பாதுகாப்ப நாம் வாழும் பூமி எமக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களோடு மற்ற உயிர்களும் பகிர்ந்து வாழ்கிற அற்புதமான இடம். அந்த இடத்தை சுத்தமாக, ஆனந்தமாக வைத்துக் கொள்வோம். இயற்கையை பாதுகாப்போம், என்றென்றும் கொண்டாடுவோம். இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பது பாரதியின் கனவு பாடல். அது நனவாகி இன்று உலகம் முழுவதும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நமது காலை பொழுதையும் நாம் உற்சாகமாக்க உடற்பயிற்சி, ஒரு யோகாசனம், ஒரு தியானம், இவ்வாறு நமது மனதை வளப்படுத்துகிற பயிற்சிகளில் நேரம் கிடைக்கும் போது நாம் இணைந்து கொள்வது எமக்கு உடலுக்கும் மனதுக்கும் தெம்பு தரும். அவ்வாறு அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன்.

இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

FM 102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை 19 காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள். எஸ்எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் இப்போது வெப்பநிலை 19°C இருக்கிறது, 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக நாம் 28°C வரையில் வெப்பநிலை உயர்வை காணப்போகிறோம். மழையுடன் கூடியதான மதிய பொழுது இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. 36°C கூடுதல் உணர்நிலையாக இன்று இருக்கும். சூரியொளி காணப்பட்டாலும் மழைக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் காணப்படுகின்றன. நாளை வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் முகில்கூட்டம் நிறைந்திருக்கின்ற நாளாக இருக்கும். 25°C 34 உணர்நிலை, 1-3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும். மாலை மழையின் பின்னர் ஓரளவிற்கு சூரியொளியை காணக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம் சனிக்கிழமை 27°C 36 உணர்நிலையாகவும், ஞாயிற்றுக்கிழமை 26°C 32 உணர்நிலையாகவும் இருக்கும். திங்கள் 27°C 34 உணர்நிலையாகவும், திங்கள் இரவு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை 26°C 32 உணர்நிலை இருக்கும். புதன்கிழமையும் பிரகாசமான சூரியோடுடன் கூடிய நாளாக 25°C 29 உணர்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்கின்ற நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். 2 கனடா அமெரிக்க வர்த்தகம் ஏறக்குறைய $2 பில்லியன் குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024 ஆண்டின் முதல் காலாண்டுக்கான 2026 ஆண்டின் முதல் 3 மாதங்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக மதிப்பு $2 பில்லியன் அளவில் குறைவடைந்தது. அமெரிக்காவுடனான பொருட்கள் சேவைகளுக்கான மொத்த வர்த்தகம் 2024 ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் 0.6% அல்லது $1.9 பில்லியன் குறைவாக இருந்தது என கனடிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. 2026 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் கனடா அமெரிக்கா இடையிலான மொத்த பொருட்கள் சேவை வர்த்தகம் 322.8 பில்லியன் வரை எட்டியிருந்தது. அந்த தொகை 169.6 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதிகளும் 153.1 பில்லியன் மதிப்பிலான இறக்குமதிகளும் அடங்கும். அமெரிக்காவிற்கான கனடாவின் ஏற்றுமதி 1.6% அல்லது 0.8 பில்லியன் அளவு குறைவடைந்த அதேவழி அதே காலாண்டின் இறக்குமதி 0.6% அல்லது $935 மில்லியன் அளவிற்கு அதிகரித்திருந்தது. வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவுடனான அணுகுமுறை ஏற்கனவே மிகவும் உறுதியாக இருப்பதாக கனடிய பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கான காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு வகையான பொருட்கள் மீது August 19 50% வரிகளை விதிக்கப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தினார். இந்த நிலையில் கனடா தனது பேச்சுவார்த்தை உத்தினியை மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் மீது கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டுமா என பிரதமரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனாலும் தற்போதைய அணுகுமுறையை மாற்றுவதற்கான நேரம் இதுவல்ல என மாக்கானி தெரிவித்தார். கனடிய வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் தமது அமெரிக்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைகளை அனைத்து மூலோபாய துறைகள் மீதும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கூறுகின்றார். கனடா அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனடிய அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வதை நோக்கமாக கொண்ட தொடர் சந்திப்புகளுக்காக கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் சார்ட்டுடன் அமெரிக்கா பயணமாகியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இவர்கள் இருவரும் கடந்த வாரமும் அமெரிக்கா சென்று அங்கு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீரை சந்தித்தனர். அந்த பேச்சுவார்த்தைகளில் தான் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக மாக்கானி குறிப்பிட்டுள்ளார். ட்ரோண்டோவில் வாடகை வீடுகளை கட்டுவதற்கு 2.7 பில்லியன் நிதியினை கனடிய பிரதமர் உறுதியளித்துள்ளார். ஆயிரக்கணக்கான புதிய வாடகை வீடுகளை ட்ரோண்டோவில் கட்ட உதவ 2.7 பில்லியன் முதலீடு செய்வதாக மத்திய அரசாங்கம் நேற்று அறிவித்தது. மத்திய அமைச்சர் கிரெக் ராபர்ட்சன் ட்ரோண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ ஆகியோருடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மாக்கானி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ட்ரோண்டோவில் திட்டமிடப்பட்டுள்ள 18 வீட்டுத் திட்டங்களுக்கு அந்த நிதி பயன்படுத்தப்படும் எனவும் இதன் மூலம் 5,600 அதிகமான வீடுகள் உருவாக்கப்படும் எனவும் அவர் கூறினார். இவற்றில் ஏறக்குறைய 2,000 வீடுகள் கட்டுப்படியான விலையில் அல்லது மிக குறைந்த விலையில் அமைந்துள்ளன. இந்த 18 திட்டங்களில் 9 நகராட்சிக்கு சொந்தமான நிலங்களில் செயல்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் இறுதிக்குள் 4,500 அதிகமான வீடுகளுடன் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் முழு திட்டமும் March 2031 குறிப்பிடத்தக்க அளவிலான நிறைவேற்றிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் இந்த முதலீட்டை ஒலிவியா சோ வரவேற்றுள்ளார். ட்ரோண்டோ பெல்லி பிஷப் விமான நிலையத்தின் எதிர்கால விரிவாக்கத்தை பிரதமர் நிராகரிக்கவில்லை. எதிர்காலத்தில் பெரிய விமான நிலையத்திற்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து தனது அரசு பரிசீலிக்கும் என்பது குறித்து செய்தியாளர்களிடம் கேள்விக்கே அவர் நேரடியான பதிலை வழங்கவில்லை. மாறாக நாடளாவிய ரீதியில் உள்ள போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து ஒரு பரந்த விவாதத்தின் ஒரு பகுதியாக தனது பதிலை அவர் வடிவமைத்தார். பெல்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒன்றிய அரசின் திட்டங்களை மத்திய அரசாங்கம் நிறுத்தி வைத்து 2 வாரங்களுக்கும் குறைவான காலத்தில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார்.
பெலிபிஷப் விவகாரம் தொடர்பான முடிவின் விளைவுகள் மாகாண மாநில அரசில் தொடர்ந்து எதிரொலித்து வரும் நிலையில் பிரதமரின் கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. மாக்கணி தலைமையில் மேற்கொள்ளப்படும் முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த விமான நிலைய முடிவு ஒரு மோசமான அறிகுறி என ஆண்டாரியோ மாகாண போக்குவரத்துத்துறை அமைச்சர் பிரம்பீத் சகாரியா விமர்சித்தார். இந்த விமான நிலைய விரிவாக்கத்தை தீவிரமாக எதிர்ப்பவரான டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சோ கருதப்படுகிறார். இந்த விமான நிலைய விரிவாக்க நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கையகப்படுத்தப்பட்ட டொரண்டோ நகர சபையின் நிலத்தை மீளவழங்குமாறு டக்ஃபோர்டு அரசாங்கத்தை வலியுறுத்த நகரசபையில் உள்ள விமான நிலைய எதிர்க்கட்சியினரை ஒலிவியா சோ ஒருங்கிணைத்துள்ளார். ஆனால் தாம் எந்த நிலத்தையும் திரும்ப வழங்கவில்லை என மாகாண அரசாங்கம் தெளிவாக அறிவித்துள்ளது. ஆண்டாரியோ மாகாண சபையில் வெற்றிடமாக உள்ள மூன்று தொகுதிகளின் இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்றன. செப்டம்பர் மாத ஆரம்பத்தில் மூன்று இடைத்தேர்தல்களை முதல்வர் டக்ஃபோர்டு அறிவித்தார். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ, ஹாமில்டன் ஈஸ்ட், டோனி கிரீக் ஆகிய தொகுதிகளில் இடைத்தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. இந்த தொகுதிகளின் இடைத்தேர்தல்களை டக்ஃபோர்டு அறிவித்துள்ள நிலையில் அங்குள்ள வாக்காளர்கள் செப்டம்பர் மூன்றாம் தேதி வாக்களிப்பார்கள். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட் தொகுதி பிப்ரவரி மாதம் முதல் வெற்றிடமாக உள்ளது. என்டிபி கட்சி சார்பில் அந்த தொகுதியின் மாகாண சபை உறுப்பினராக இருந்த டாலிபேகம் தனது பதவியிலிருந்து விலகினார். மத்திய இடைத்தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சிக்காக போட்டியிட்டவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். இங்கு நான்கு முக்கிய கட்சிகள் தமது வேட்பாளர்களை அறிவித்தன. இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் வேட்பாளராக ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் டாக்டர் நூ தருண், என்டிபி சார்பில் ஃபாத்திமா ஷன்மான், லிபரல் கட்சியின் சார்பில் அன்சுல் ஹபீஸ், பசுமை கட்சியின் சார்பில் மார்க் பெக்ரிங் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். டாக்டர் நூர் தருண், ஃபாத்திமா ஷபான், மார்க் பெக்ரிங் ஆகியோர் இந்த தொகுதியில் நடைபெற்ற முன்னைய தேர்தல்களில் போட்டியிட்ட நிலையில் அவர்கள் வாக்காளர்களுக்கு நன்கு அறிமுகமானவர்களாக கருதப்படுகிறார்கள். முன்னாள் அமைச்சர் கரோலின் மல்ரோனி கடந்த ஜூன் மாதம் பதவி விலகிய நிலையில் யோக் சிம்போ தொகுதி வெற்றிடமானது. இந்நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அங்கு ப்ரோக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளராக சுசன் லாஹி, லிபரல் கட்சியின் வேட்பாளராக நயோமி டேவிட்சன், பசுமை கட்சியின் வேட்பாளராக மேத் பியர்ஸ் ஆகியோர் நியமிக்கப்படுகின்றனர். அங்கு என்டிபி வேட்பாளர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. மற்றொரு அமைச்சரான நீல்

0: இங்கு என்டிபி வேட்பாளர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆன்டாரியோ லிபரல் கட்சி தலைவர் பதவிக்கான போட்டியில் மற்றொருவர் இணைந்துள்ளார். டான்வலி வெஸ்ட் தொகுதியின் மாகாணசபை உறுப்பினரான ஸ்டிஃபனி போமன் இந்த தலைமை பதவிக்கான போட்டியில் ஈடுபடவுள்ளார். ரொப் சிஜிங் கடந்த மாதம் இந்த தலைமை போட்டியில் இருந்து விலகும்படி அவருக்கான தேர்தல் பிரசாரத்தில் இணைத்தலைவராக இவர் செயல்பட்டிருந்தார். எச்சோபிகோ லேக் ஷோ தொகுதியின் மாகாணசபை பிரதிநிதியான லீ ஃபேக்லோ இந்த தேர்தலில் போட்டியிடும் மற்றொருவர். முன்னாள் மத்திய அமைச்சர் நவ்டி பெயின்ஸ், எரிக் லொம்பாரி, டைலன் மானிடோ ஆகியோரும் இந்த தலைமை தேர்தல் போட்டியில் ஈடுபட்டுள்ளார்கள். நவம்பர் 9 முதல் 20 வரை ஜான் ஃபிரேசருக்கு பதிலாக நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக லிபரல் கட்சியின் உறுப்பினர்கள் தலைமை தேர்தலுக்காக வாக்களிப்பார்கள். ஆன்டாரியோ லிபரல் தலைமையிலிருந்து தேர்தல் தோல்வியின் பின்னர் போனி கிரம்பி பதவி விலகியதை அடுத்து இடைக்கால அடிப்படையில் ஜான் ஃபிரேசர் தலைவராக செயல்பட்டு வருகிறார். ஆன்டாரியோ லிபரல் கட்சி தலைவர் பதவிக்கான போட்டித் தேர்தல் முடிவுகள் நவம்பர் 21 அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:15 நிமிடம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388

0: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701. ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட் மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில் ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552 அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
3: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
4: எப்பொழுதும் கேளுங்கள்

7:27. இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் சம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுழி அகழ்வில் நிர்வாக ரீதியான செயல்பாடுகளை ஆராய்வதற்கான விசேட திறந்த நீதிமன்ற அமர்வு சித்துப்பாத்தி மயான வளாகத்தில் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் இந்த அமர்வு ஆரம்பித்தது. இந்த கலந்துரையாடலின் போது குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க சட்டத்தரணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் சட்டத்தரணிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ரேடார் கருவிகள் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கைகள், ஆய்ந்தெடுக்கப்பட்ட இனிய சான்று பொருட்கள் தொடர்பான முழுமையான அறிக்கைகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அகழ்வுப் பணி தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் அக்டோபர் 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட சான்று பொருட்களின் பாதுகாப்பை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதேவழி செம்மணி சிற்றுப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று தினம் புதிதாக 8 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 44வது நாள் அகழ்வுப் பணிகளே நேற்று இடம்பெற்றிருந்தன. அதற்கமைய நேற்று தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளுடன் சேர்த்து இதுவரை மொத்தம் 489 மனித எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. இதுவரை 491 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீண்டகாலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்த வேண்டும் என்றும், தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் அரசியலமைப்பு விதிகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கை ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் இலங்கை விஜயத்தின் போது இடம்பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் குறித்து இந்திய வெளியுறவு அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளி பாதிப்பிலிருந்து இலங்கை மீள்வதற்கான இந்தியாவின் உதவிகள், எரிசக்தி துறையிலான ஒத்துழைப்புகள் மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தை மேம்படுத்தல் ஆகியவை குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. டிஜிட்டல் அடையாள திட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தை எரிசக்தி மையமாக உருவாக்குதல் மற்றும் யாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறை துறைமுகத்தை நவீனமயமாக்கி புனரமைத்தல் உள்ளிட்ட இந்திய நிதியுதவியிலான திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது குறித்தும், மீனவர்கள் பிரச்சினை குறித்தும் இருதரப்பும் ஆராய்ந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திஸ்நாயக்கம் மற்றும் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி ஊடக பிரிவு, இருநாடுகளும் பரஸ்பர பலன்களை அளிக்கும் வகையில் தொழில்நுட்பம், எரிசக்தி மற்றும் வர்த்தகம் உட்பட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் அமைந்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் மாகாண சபை தேர்தல் குறித்து எந்தவொரு கலந்துரையாடலும் இடம்பெற்றதாக அதில் கூறப்படவில்லை. அத்துடன் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் இந்தியாவின் ஆதரவையும் முழு ஒத்துழைப்பையும் ஜனாதிபதி கோரியதோடு, காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதில் பிராந்திய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழ் பேசும் சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொதுக்கூட்டமைப்பு மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து வலியுறுத்தியது. அதன் பின்னர் அவர்கள் இந்தியாவிற்கு சென்று இந்த விடயங்கள் தொடர்பில் அழுத்தம் கொடுத்தனர். நாட்டின் 9 மாகாண சபைகளின் பதவிக்காலமும் 2017 மற்றும் 2019ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் முடிவடைந்த போதிலும் அடுத்து வந்த அரசாங்கங்கள் தேர்தலை காலம் தாழ்த்தி நடத்தி வருகின்றன. 2024ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பொறுப்பேற்ற போது அதிகாரத்தை கைப்பற்றி 1 வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக வாக்குறுதி அளித்து தந்த போதிலும் இதுவரை அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய கமன்வில, அசங்க நவரட்ன உள்ளிட்ட 6 அரசியல் பிரமுகர்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் ஊடகங்களில் கருத்து வெளியிட்டதாக கூறப்படும் விடயம் தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நீதிமன்றில் அறிவித்தார். உயிர்த்த ஞாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும், தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் சுரேஷ்சாலை தொடர்பான விசாரணைகளையும் பாதிக்கும் வகையில் இலத்திரனியல் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நீதிமன்றத்தை அவமதிக்கும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டதாக குற்றப் புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்தது. குறித்த கருத்துக்களை வெளியிட்டவர்களில் விமல் வீரவங்ச, உதய கமன்வில, நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவேர, சுகீஸ்வர பண்டார, அசங்க நவரட்ன மற்றும் மஹிந்த பத்ரன் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டின் 8ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் இவ்வாறான கருத்துக்கள் தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கக்கூடும் எனவும், 2026ஆம் ஆண்டின் ஜூன் 7ஆம் தேதி முதல் ஒளிபரப்பான சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளின் செம்மைப்படுத்தப்படாத காணொலிகளை ஊடக நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள குற்றப் புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நெடுந்தீவிற்கில் கடலில் விபத்துக்குள்ளான படகிலிருந்து 11 இந்திய கடற்தொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றதைத் தொடர்ந்து கடற்படையினர் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்பு மீட்கப்பட்ட 11 கடற்தொழிலாளர்களும் நெடுந்தீவிற்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர். மீட்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை தெரிவித்தது.
அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கூட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு கட்டுமான தொழில்துறை அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இருவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியதாக, அந்த மன்னிப்பை ஒழுக்கநெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழு ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 2025 அக்டோபர் 8 நடைபெற்ற அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் கூட்டத்தில் இந்த அதிகார சபையின் 2022 மற்றும் 23 ஆண்டுக்கான கணக்காய்வு செய்யப்பட்ட வருடாந்த அறிக்கைகள் மற்றும் தற்போதைய செயல் திறன்கள் குறித்து மேலாய்வு செய்யப்பட்டது. அதன்போது அதன் பணிப்பாளர் சபையைச் சேர்ந்த இரு அதிகாரிகளின் நடத்தை குறித்து கவலைகள் எழுந்ததாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது. அந்த அறிக்கையின்படி அதிகாரி ஒருவர் நாடாளுமன்ற குழுக்களின் முன் முன்னிலையாவதற்குரிய ஆடை விதிமுறைகளை பின்பற்றாமல் வருகை தந்ததாகவும், அந்த இரு அதிகாரிகளும் கோப் குழு தலைவரின் முன் அனுமதி பெறாமல் கூட்டத்தின் நடுவில் வெளியேறியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவரால் எழுதப்பட்ட சிறப்புரிமை பிரச்சினையை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த இரு அதிகாரிகளும் கடந்த பிப்ரவரி 17 ஒழுக்குநெறி மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய குழுவில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த விசாரணைகளின் போது தமது செயலின் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட அதிகாரிகள் இருவரும் தங்களின் மனமார்ந்த மன்னிப்பை தெரிவித்துக் கொண்டதாக அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு தெரிவித்தது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:33.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
1: ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் ABS Mr. P. Singaraj Verco Webs Law 416-993-8443. பணியாற்றுகின்றார்.
3: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
1: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
5: ஸ்கார்போரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
6: தமிழர் நாள் திருவிழா.
5: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 சந்திப்போம், கொண்டாடுவோம். தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 7:42 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்சலைகளில் இது மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: அனைத்துலக செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடற்படை முடக்கலை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க படைகள் இதுவரை மொத்தம் 48 வணிக கப்பல்களை திசை திருப்பியிருப்பதாக அமெரிக்க கட்டளை மையம் தெரிவித்தது. நேற்றைய அறிக்கையில் 45 வணிக கப்பல்கள் திசை திருப்பப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிவித்துள்ளது. தற்போது மேலும் 3 கப்பல்கள் திசை திருப்பப்பட்டு இந்த எண்ணிக்கை 48 அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய கட்டளை பிரிவின் புதிய தகவல் ஒன்று தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் ராணுவ தாக்குதல்களை முன்னெடுத்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் எரிசக்தி வலையமைப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் உயர்மட்ட ராஜதந்திர தொடர்புகள் மூலம் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, சவுதி அரேபியா, துருக்கி, கட்டார் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியோடு தொலைபேசி வாயிலாக உரையாடினார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள், மின்சார விநியோக கட்டமைப்புகள், குடிநீர் திட்டங்கள் மற்றும் போக்குவரத்து வலையமைப்புகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் தாக்குதல்களை தடுக்கும் வகையில் டிரம்ப் நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு வளைகுடா நாடுகளை ஈரான் கேட்டுக் கொண்டுள்ளதோடு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண்பதை பிராந்திய அளவில் தவிர்க்கும் என்றும் வலியுறுத்தியது. ஈரானின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி பேச்சுவார்த்தைகள் மூலம் அமைதியை ஏற்படுத்த வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செங்கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்கள் மீது ஹூதி அமைப்பினர் நடத்தி வரும் தாக்குதல்கள் மற்றும் ஏமனின் தற்போதைய அரசியல் மனிதாபிமான சூழ்நிலைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு தூதுவர் ஹான்ஸ் கிரெட்ஸ்பர்க் ஏமன் வெளியுறவு அமைச்சர் அஃபா அல் ஜுபோவ் ஆலோசனை நடத்தினார். செங்கடல், பபல், மந்தாப் மற்றும் ஏமன் வளைகுடா பகுதிகளில் வணிக கப்பல்கள் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் தாக்குதல்கள் சர்வதேச கடல்சார் போக்குவரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. ஈரான் ஆதரவு பெற்ற ஹூதி அமைப்பு பிராந்திய அளவிலான மோதல்களை தீவிரப்படுத்த ஏமன் மண்ணை பயன்படுத்தி வருவதாகவும் அமைதி நடவடிக்கைகளில் ஹூதி அமைப்பினர் தீவிரமாக ஈடுபடுவதை உறுதி செய்ய அவர்கள் மீது சர்வதேச சமூகம் அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் ஏமன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தார். இதேவழி ஐக்கிய நாடுகளின் தூதுவர் ஹான்ஸ் கிரென்ஸ்பர்க் தெரிவிக்கையில் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரிப்பதை தடுப்பதன் அவசியத்தை தெரிவித்தார். ஏமனின் நிலையான பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த நீதியான மற்றும் முழுமையான அரசியல் அமைதி செயல்முறை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர் கலந்துரையாடியுள்ளார். தெற்கு லெபனானில் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைகளின் போது தமது சொந்த படையினரின் தாக்குதலை எதிரிகளின் தாக்குதல் என தவறாக கணித்து இஸ்ரேலிய ராணுவம் இடைமறிப்பு ஏவுகணை ஒன்றை வீணில் செலுத்தியது. இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லெபனான் எல்லையில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கையின் போது ஏற்பட்ட இந்த தவறான கணிப்பு காரணமாக இடைமறிப்பு ஏவுகணை செலுத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியது. இந்த தவறான ஏவுகணை வீச்சினால் எவருக்கும் காயங்களோ பாதிப்புகளோ ஏற்படவில்லை என தெரிவித்துள்ள இஸ்ரேலிய ராணுவம் இந்த சம்பவம் எவ்வாறு நடைபெற்றது என்பது குறித்து விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. பிரித்தானியாவில் இருந்து ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமான குடியேற்றவாசிகளை கடத்துவதற்காக மனித கடத்தல்காரர்கள் புதிய மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட வலையமைப்பை நிறுவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அறிக்கையின்படி கடத்தல்காரர்கள் நபருக்கு 1000 பவுன்களை பெற்றுக் கொண்டு புலம்பெயர்ந்தோரை ஆங்கில கால்வாய் கடந்து ஐரோப்பிய பகுதி ஒன்றுக்கு அழைத்துச் செல்கிறார்கள். கூடுதலாக 500 பவுன்களை பெற்றுக் கொண்டு அவர்களை ஸ்பெயினுக்கு அழைத்துச் செல்வதாகவும் கூறப்படுகிறது. அங்கு சமீபத்திய குடியேற்ற கொள்கைகள் காரணமாக சட்டவிரோத குடியேறிகள் சட்டபூர்வ அந்தஸ்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருப்பதாக கருதப்படுகிறது. ஆட்கடத்தலில் ஈடுபடும் குழுக்கள் சமூக ஊடக தளங்களில் தமது பயணத்திட்டங்களை விளம்பரப்படுத்துவதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இந்த விளம்பரங்கள் மக்களை ஈர்ப்பதற்காக பெர்லின், பாரிஸ், ரோம் மற்றும் ஏனைய ஐரோப்பிய நகரங்களில் கவர்ச்சிகரமான படங்களை பயன்படுத்துகின்றன. இங்கிலாந்தின் விசா காலம் முடிவடைந்தவர்கள் அல்லது குடியேற்ற நிலை நிச்சயமற்ற நிலையில் உள்ளவர்களை கடத்தல்காரர்கள் இலக்கு வைப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேபடி 2022 ஆண்டு முதல் சித்திரவதை மற்றும் ஆட்கடத்தலில் இருந்து தப்பியவர்கள் உட்பட 1100 அதிகமானவர்கள் இங்கிலாந்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல் அறியும் உரிமை தரவுகளில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய படகுகள் மூலமாகவோ அல்லது பாரிய ஊர்திகள் மூலமாகவோ சட்டவிரோத வழிகள் மூலமாகவோ ஐக்கிய ராஜ்யத்திற்குள் வர திட்டமிடுகின்றவர்களை தடுக்கும் நோக்கில் உள்துறை அமைச்சகம் 2022 ஆண்டின் சட்டவிரோத வருகை இந்த குற்றத்தை அறிமுகப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:51 நிமிடம்

0: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:56. FIFA உலகக்கோப்பை உள்ளிட்ட முக்கிய போட்டிகளின் உரிமைகளை தனியார் முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்யும் சர்ச்சைக்குரிய FIFA Forward Enterprise திட்டம் தொடர்பாக ஏற்பட்ட தவறுகளுக்கு ஃபிஃபாவின் தற்போதைய தலைவர் ஜியானி இன்ஃபரினோ பகிரங்க மன்னிப்பை கோரியுள்ளார். இருந்த போதிலும் மொரோக்கோவின் ரஃபாத் நகரில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் சிரேஷ் நிர்வாகிகள் அவருக்கு தமது ஆதரவை உறுதிப்படுத்தினார்கள். தனியார் முதலீட்டு திட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் நாடுகளுக்கு தலா $40 மில்லியன் வழங்குவதாக இன்ஃபரினோ உறுதியளித்தார். ஆனால் இந்த திட்டம் மிகவும் ரகசியமாகவும் ஃபிஃபா கவுன்சில் மற்றும் உறுப்பு நாடுகளை புறக்கணிக்கும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக ஐரோப்பிய கால்பந்து கூட்டமைப்பான UEFA இன்ஃபரினோ மீது நம்பிக்கையினை இழந்துவிட்டதாக அறிவித்ததோடு கெனடிய பிரதமர் மாக்கானி மற்றும் முன்னாள் கால்பந்து நட்சத்திரம் லூயிஸ் ஃபிகோ ஆகியோரும் அவரை உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தினர். விமர்சனங்கள் தீவிரமடைந்ததை தொடர்ந்து மொரோக்கோவின் நிர்வாகக் குழுவின் அவசர கூட்டத்தை கூட்டிய இன்ஃபரினோ மற்றும் பொதுச் செயலாளர் மத்தியஸ் கிராஃப்ஸ்ட்ரோம் ஆகியோர் ஃபிஃபாவின் 211 உறுப்பு நாடுகளுக்கும் தமது தவறுக்கு மன்னிப்பு கோரி கடிதம் அனுப்பினார்கள். கூட்டத்திற்கு பின்பு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த திட்டத்தில் தவறுகள் நடந்ததை ஒப்புக்கொண்ட ஃபிஃபா நிர்வாகக் குழு இன்ஃபரினோவின் தலைமைக்கு தமது முழு ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. 2027 மார்ச் மாதம் மொரோக்கோவில் நடைபெறவுள்ள ஃபிஃபா தலைவருக்கான தேர்தலில் 4வது முறை போட்டியிடப் போவதாக இன்ஃபரினோ திட்டமிட்டுள்ள நிலையில் ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளின் ஆதரவு அவருக்கு வலுவாக உள்ளது. இருந்த போதிலும் ஐரோப்பிய அமைப்புகளின் எதிர்ப்பை சமாளித்து அமைப்பின் நம்பகத்தன்மையை மீட்பது இன்ஃபரினோவுக்கு மிகப்பெரும் சவாலாக இருக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது.
1: பாட்டுக்கொரு பண்பலை 102.7.

உலகம் துன்பங்களால் நிறைந்திருந்தாலும் அவற்றை வெல்லும் மனிதத்தன்மையாலும் நிறைந்துதான் இருக்கிறது என்று சொன்னவர் ஹெலன் கெல்லர். பார்வையும் கேள்வியும் இல்லாமலே உலகிற்கு ஒளியூட்டிய நம்பிக்கை அடையாளம் ஹெலன் கெல்லர். அவருடைய வார்த்தைகள், துன்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும்தான், அதுவே முடிவல்ல என்பதை எமக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. இன்று நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த சிரமமாக இருந்தாலும் அதை கடந்து வரும் திறன் மனிதத்தன்மையின் ஒரு பகுதியாக உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள். நிச்சயம் அந்த தடைகளையும் சவால்களையும் சிரமங்களையும் தாண்டி வர உங்களால் முடியும். ஏனென்றால் உலகம் துன்பங்களால் மட்டும் நிறைந்ததல்ல, அது இன்பங்களையும் வெற்றிகளையும் கூட உங்களுக்காக சுமந்து கொண்டே இருக்கிறது.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி பத்து நிமிடம். டொரண்டோவில் தற்போது வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். மாலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 மணியின் பின்னர் மழை துருளோடு கூடியதாக இன்றைய நாள் இருக்கும். ஆனாலும் சூரியனையே பெரும்பாலும் காணக்கூடியதாக இருக்கும். இடையில் முகில் கூட்டமும் கலந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதலாக 28 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை நாம் சந்திக்கப் போகிறோம். வெள்ளிக்கிழமையும் இதேபோன்ற நிலைமை இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. 25 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் 34 குணநிலையாகவும் இருக்கும். சனிக்கிழமை 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி காலை வேளையில் எதிர்பார்க்கப்படுகிறது. 27 பாகை செல்சியஸ் 36 உடனடியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸ் 32 உடனடியாகவும் திங்கள் 27 பாகை செல்சியஸ் 34 உடனடியாகவும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை 26 பாகை செல்சியஸ் 32 உடனடியாக இருக்கப் போகிறது. புதன்கிழமை 25 பாகை செல்சியஸ் 29 உடனடியாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல. வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் அமெரிக்காவுடனான அணுகுமுறை ஏற்கனவே மிக உறுதியுடன் இருப்பதாக கனேடிய பிரதமர் மாக்கானே தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கான காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான திசையில் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு வகையான பொருட்கள் மீதும் ஆகஸ்ட் 19 தேதி முதல் 50% புதிய வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்தார். இந்த நிலையில் கனடா தனது பேச்சுவார்த்தை யுத்தியினை மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தின் மீது கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டுமா என பிரதமர் புதன்கிழமை கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனாலும் தற்போதைய அணுகுமுறையை மாற்றுவதற்கான நேரம் இதுவல்ல என மாக்கானே குறிப்பிட்டார். கனேடிய வர்த்தக பேச்சுவார்த்தையாளர்கள் தமது அமெரிக்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைகளை அனைத்து மூலோபாய துறைகள் மீதும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் கூறுகிறார். கனடா அமெரிக்க வர்த்தக விவகாரங்களுக்கான கனேடிய அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வதை நோக்கமாக கொண்ட தொடர் சந்திப்புகளுக்காக கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் சாரட்டுடன் அமெரிக்கா பயணமாகியுள்ளதை பிரதமர் குறிப்பிட்டார். அவர்கள் இருவரும் கடந்த வாரம் அமெரிக்கா பயணமாகி அங்கு அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீன் சந்தித்தனர். அந்த பேச்சுவார்த்தைகளில் தான் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக மாக்கானி குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வின் நிர்வாக ரீதியான செயற்பாடுகளை ஆராய்வதற்கான விசேட திறந்த நீதிமன்ற அமர்வு ஒன்று நேற்று சித்துப்பாத்தி மயான வளாகத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண நீதவான் லெனின்குமார் முன்னிலையில் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் இந்த அமர்வு இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண மாவட்ட சட்டத்திறனைகள் சங்க சட்டத்திறனைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பின் சட்டத்திறனைகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது GPR ரைடர் பயன்படுத்தப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வறிக்கையினையும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட இனிய சான்று பொருட்கள் தொடர்பான முழுமையான அறிக்கையினையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. 3 கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 19 தேதியுடன் நிறைவடையவுள்ள நிலையில் அகழ்வு பணி தொடர்பான மேலதிக கலந்துரையாடல் அக்டோபர் மாதம் 14 தேதி இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது. அகழ்ந்து எடுக்கப்பட்ட சான்று பொருட்களின் பாதுகாப்பை நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. செம்மணி சித்துப்பாத்தி மனித பகுதிகளில் நேற்று தினம் புதிதாக 8 எண்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 8 எண்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. செம்மணி சித்துப்பாத்தி மனித பகுதிகளின் 3 கட்டத்தின் 44 நாள் அகழ்வு பணிகள் நேற்று இடம்பெற்றிருந்தன. நேற்று தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்பு கூடுகளுடன் சேர்த்து இதுவரை மொத்தம் 489 எண்பு கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாகவும் இதுவரையில் 491 எண்பு கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் ராணுவ தாக்குதல்களை முன்னெடுத்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள முக்கிய எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் எரிசக்தி வலையமைப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையினை தொடர்ந்து ஈரான் உயர்மட்ட ராஜதந்திர தொடர்புகள் மூலம் இந்த எச்சரிக்கையினை விடுத்தது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, சவுதி அரேபியா, துருக்கி, கட்டார் ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியோடு

ஈரான் கேட்டுக்கொண்டுள்ளதோடு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காண்பதே பிராந்திய அழிவை தவிர்க்கும் என்றும் வலியுறுத்தியது. ஈரானின் இந்த எச்சரிக்கையினை தொடர்ந்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்க ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலம் அமைதி ஏற்படுத்த வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்:

0: 8:20.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Lakme Homesing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Homesing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
5: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
6: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
7: தமிழர் நாள் திருவிழா.
6: தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 சந்திப்போம், கொண்டாடுவோம். தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
8: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வாழ வேண்டும் என்றே ஆசைப்படுகிறார்கள். அப்படியாக வாழ்வதற்கு என்ன வழி இருக்கிறது என்று எல்லோரும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஆராய்ச்சியின் விளைவாக ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது, இக்கிகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். ஹரா ஹாசிப்பு என்றால் என்ன என்று பலருக்கும் தெரியாது, அதன் அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொள்ள முனைகின்ற போது அதற்கான விளக்கம் வித்தியாசமாகப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வதில் அந்த புரிதல் என்பது வித்தியாசமானதாக மாறுகிறது. எங்களுடைய வயிற்றை 80% நிரப்புங்கள் என்பதுதான் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகளில் ஒன்று என்று கூறுகிறார்கள். 80% எப்படியாக அளந்து கொள்வது, எப்படியாக நாங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம்? எங்களுடைய வயிறு கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது என்று நாங்கள் உணர்கின்ற போது உணவருந்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த விடயம். இந்த புத்தகத்தை, இக்கிகாய் என்ற புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்கள் இருவருமே ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர்கள். ஹெக்டர் கால்சியா 10 வருடங்களுக்கு மேலாக ஜப்பானில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு உளவியல் ஆராய்ச்சியாளர். அவர் ஆரம்பத்திலே ஒரு கணினி பொறியியலாளராக பணியாற்றியிருக்கிறார். பின்பு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொண்டு ஆராய்ச்சிகளில் ஈடுபடத் தொடங்கினார். பிரான்சிஸ்க் மிராயுஸ் பல நூல்களை எழுதிய சர்வதேச புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். இவர்கள் இருவரும் ஜப்பானில் சந்தித்த போது சில விடயங்கள் பற்றி விவாதித்தார்கள். இந்த இக்கிகாய் தத்துவம் பற்றி மேற்குலக நாடுகளுக்கு அறிமுகம் செய்தால் என்ன என்ற சிந்தனை அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்டது. அதன் காரணமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் மிக பரவலான கவனிப்பை பெற்றிருக்கிறது. இது ஜப்பானியர்கள் தங்களுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, அதை வெளியுலகிற்கு கொண்டு வந்ததாக இருக்கிறது. தமிழிலும் கூட இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இக்கிகாய் என்றால் ஜப்பானிய மொழியில் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பது, அது தரக்கூடிய மகிழ்ச்சி என்று பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. எப்போதும் மனிதர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், அப்படியாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற பொருள் அவர்களிடம் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முறையாக, ஒரு லைஃப் ஸ்டைலாக அது இருக்கிறது. நாசி வதை முகாம்களில் இருந்து தப்பி வந்த விக்டர் பிராங்கல் கண்டுபிடித்த ஒரு சிகிச்சை போன்றது தான் இது. அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை முறையை கொண்டதாக இந்த இக்கிகாய் இருக்கிறது என்பதை இந்த ஆசிரியர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். நீண்டகால வாழ்க்கைக்கு பலவிதமான வடிவங்களில் பல்வேறு செயல்பாடுகளை ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், மகான்கள் கூறிய எல்லா அறிவுகளையும் தாண்டி ஒரு வித்தியாசமான முறையில் தங்கள் வாழ்க்கை முறைகளை ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒகினாவா தீவில் வாழக்கூடிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதை பற்றி பேசுவதுதான் இந்த புத்தகம். அந்த மக்கள் இறுதி நாள் வரையில் சுறுசுறுப்பாக இருங்கள் என்ற தத்துவத்தை பேணிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக எப்படி அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், சுறுசுறுப்பாக இருந்தால் என்ன நடக்கும், அந்த சுறுசுறுப்பு என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியான தாக்கத்தை செலுத்துகிறது என்பதை பற்றியெல்லாம் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையில் இருந்து இந்த புத்தகம் பேசுகிறது. இந்த புத்தகத்தை வாசித்து முடித்த பின்னர் எங்கள் எண்ணங்களிலும் எங்கள் செயல்பாடுகளிலும் பெரிய மாற்றம் ஏற்படும் என்று இந்த புத்தகத்தை வாசித்தவர்கள் சொல்கிறார்கள். தமிழிலே PSV குமாரசுவாமி அவர்கள் இதனை மொழிபெயர்த்திருக்கிறார். அது மிகவும் ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பாக பலராலும் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் சுவாரஸ்யம் குறையாமல் தமிழ்படுத்தப்பட்டிருக்கிறது. வாய்ப்பிருக்கின்றவர்கள் இதை படித்துக் கொள்ளலாம். பல இடங்களிலும் இந்த புத்தகம் விற்பனைக்கு கிடக்கிறது. பலவிதமான தத்துவங்கள், கருத்துக்கள், எண்ணங்கள், திறமைகள், முன்னுதாரணங்கள், வழிகாட்டல்கள் இருந்த போதிலும் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு இக்கிகாயை தெரிவு செய்து அதை வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு நிமிடமும் கடைபிடித்து வந்தால் நீண்ட ஆரோக்கியத்தோடு நாங்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற ஒரு விடயம் தான் இது. இது ஒரு வகையில் ஒரு பிராக்டிக்கல் அப்ரோச், வாழ்க்கைக்கான ஒரு நடைமுறை சாத்தியமான வழிமுறை பற்றி பேசுகிறது. இதில் பல விடயங்கள் இருக்கின்றன. 4 வட்டங்களை அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 4 வட்டங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி, அதாவது இந்த 4 வட்டங்களும் தொடர்பு படக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற விடயம்தான் இந்த இக்கிகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அல்லது இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். அப்படியாக இந்த 4 வட்டங்களில் மிக பிரதானமாக இருக்கக்கூடிய விடயங்கள் அவை எவை என்ற விடயத்தையும் அதை எப்படியாக நாங்கள் அடைகிறோம் என்பதையும் பேசுவதுதான் இது. மிக பிரதானமான 4 வட்டங்களாக அவர்கள் கூறக்கூடியது, ஒரு ஒலிம்பிக் வட்டம் எப்படி இருக்குமோ அது போல இல்லாமல் இது 4 வட்டங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு பட்டதாக இருக்கும். அதில் நாங்கள் மிக மிக நேசிக்கின்ற ஒரு விடயம், எங்களுக்கு பல விடயங்களில் நேசிப்புகள் இருக்கும். அப்படியாக நாங்கள் நேசிக்கக்கூடிய விடயம் ஒரு வட்டமாக அவர்களால் கூறப்படுகிறது. அந்த ஒரு வட்டம் எங்களுடைய மிக நேசிப்பிற்குரியது, வாட் யூ லவ் என்கின்ற ஒரு விடயம். அடுத்த வட்டம், நீங்கள் அதில் சிறப்பானவராக இருக்கிறீர்கள் என்ற ஒரு விடயத்தை பேசுகிறது. நீங்கள் எதில் சிறப்பானவராக இருக்கிறீர்கள், வாட்
யூ ஆர் குட் அட் என்கின்ற ஒரு விஷயம். நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய விடயங்கள், பல விடயங்களில் நாங்கள் சிறப்பாக இருப்போம், மிகுந்த திறமை பெற்றவர்களாக இருப்போம். அப்படியாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? அப்படி நீங்கள் ஒரு விடயத்தை நேசிக்கிறீர்கள், ஒரு விடயத்தில் சிறப்பாக இருக்கிறீர்கள், அடுத்து உங்களிடமிருந்து இந்த உலகம் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறது, அல்லது யாரோ எதிர்பார்ப்பு ஒன்றை வைத்திருக்கிறார்கள், அது என்ன என்ற கேள்விக்கு பதில் தேடுகின்ற ஒரு விஷயம். வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். உங்களுடைய திறமை இருக்கிறது, உங்களுக்கான விருப்பம் இருக்கிறது, ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்கிறது. ஒவ்வொருவரிடமிருந்தும் இந்த உலகம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறது. அந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று என்ன என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். வாட் த வேர்ல்ட் நீட்ஸ் ஃப்ரம் யூ. அடுத்ததாக உங்களுக்கு எது வருவாயை பெற்றுத்தருகிறது? வாழ்க்கைக்கு வருமானம் மிக முக்கியம். வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார், எதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது? இந்த விஷயங்கள் நான்கும் தான் பிரதானமாக அவர்களால் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இந்த நான்கையும் நீங்கள் தெரிந்து கொண்டால், நீங்கள் மிக நேசிக்கின்ற ஒன்று, உங்களிடம் மிகுத்திறமை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று, உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று, உலகிற்கு உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒன்று, இவற்றை நாங்கள் தெரிந்து கொண்டால் எங்களிடம் இருக்கக்கூடிய ஆழ்மன விருப்பம் அல்லது பேரார்வம் என்று சொல்லக்கூடிய பேஷன் என்கிற ஒரு விஷயம், அதாவது எங்களுக்கு எதில் அதிக விருப்பம் இருக்கிறது, நாங்கள் எதில் மிகச்சிறப்பாக இருக்கிறோம், இந்த இரண்டும் சந்திக்கின்ற புள்ளியில் பேஷன் என்கின்ற ஒரு விஷயம், உலகத்தின் பேரார்வம் என்கின்ற ஒன்று உருவாகிறது. அதேவேளையில் எங்களுக்கு விருப்பமான ஒன்று, உலகமும் எதிர்பார்க்கின்ற ஒன்று, இவை இரண்டும் சந்திக்கின்ற இடத்திலே மிஷன் என்ற ஒரு விஷயம் வருகிறது. அதாவது எங்களுடைய இலட்சிய பணி என்ன, நாங்கள் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் வருகிறது. அதே போன்று இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று, அதை நாங்கள் செய்கின்ற போது அதற்கு எங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது, அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கிறது என்றால் அது எங்களுடைய தொழில், எங்களுடைய ப்ரொஃபஷன். அதன் மூலம் எங்களுக்கான பணிக்கான ஊதியம் கிடைக்கிறது. அது எங்களுக்கு உலகம் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அதை நாங்கள் செய்கின்ற போது அது எங்களுக்கு வருவாய் தரக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளையில் நாங்கள் மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஒன்றும் எங்களுக்கு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அது கூட ஒரு விதமான தொழில் வாய்ப்பாக இருக்கிறது. இப்படி நான்கு வட்டங்களை கீறி அந்த நான்கு வட்டங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியை இக்கிகாய் என்று சொல்கிறார்கள். அதுதான் நாங்கள் வாழ்க்கையிலே அடைய வேண்டிய ஒரு விஷயம். இதை அறிந்து கொண்டு இதனை நாங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை நாங்கள் அடைய முடியும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய ஆரோக்கியம் 100 வயதை தாண்டியும் நாங்கள் வாழ முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை இதன் மூலமாக உணர்ந்திருக்கிறார்கள். இந்த ஜப்பானின் ஒக்கினாவா தீவில் வாழக்கூடிய மக்கள் அதைத்தான் இந்த எழுத்தாளர்கள் கண்டறிந்து அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அதிக மகிழ்ச்சிகரமான மக்கள், நீண்ட ஆயுளோடு இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடங்களை பட்டியலிட்டால் அதில் முதலாவதாக இருப்பது இந்த ஜப்பானின் ஒக்கினாவா தீவில் வாழக்கூடிய மக்கள். அதனைத் தொடர்ந்து இத்தாலியில் சாரினியா தீவில் இருக்கக்கூடியவர்கள், அமெரிக்காவின் லோமா லிந்தா கலிபோர்னியாவில் இருக்கக்கூடியவர்கள், கோஸ்டரிக்கோவில் நிக்கோயா தீபகற்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், கிரீஸில் இக்காரியா தீவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நீலமண்டலங்களில் வாழக்கூடிய மக்கள் என்று சொல்கிறார்கள். இந்த மக்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைகள், நேரில் சென்று அவர்களோடு இருந்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை, அவர்களுடைய உணவு பழக்கங்களை, அவர்களுடைய உடற்பயிற்சி முறைகளை, எப்படி அவர்கள் இயற்கையை நேசிக்கிறார்கள், எப்படி இயல்பாக வாழுகிறார்கள், எப்படி அன்றாட பணிகளை செய்கிறார்கள், தங்களுடைய பணிகளை எப்படி தெரிவு செய்கிறார்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, எங்களுக்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் விருப்பமில்லாத ஒரு பணியை செய்வோம், எங்களுக்கு விருப்பமான பணி மறந்து விடுகிறோம், எங்களுடைய பேஷன், நாங்கள் எதில் நன்றாக இருக்கிறோமோ அதை செய்யாமல் எங்களுக்கு வருமானம் பெறக்கூடிய வேறு ஒன்றை செய்ய முற்படுகிறோம். இதனால் தான் மனிதர்களால் இயல்பாக வாழ முடியவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அதனால் அவர்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுகிறது, பலவிதமான மன அழுத்தங்கள் ஏற்பட்டு அவர்கள் மடிந்து போகிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கை முறையை வாழுகின்றவர்கள் தங்களுக்கு பிடித்தமானதை செய்கிறார்கள், தாங்கள் எதில் திறமையானவர்களாக இருக்கிறார்களோ அதை செய்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் உலகத்திற்கு நன்மை செய்கிறார்கள், தங்களுடைய வருமானத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த நான்கும் சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் கண்டறிந்து வாழ்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் வாழ தொடங்கினால் எங்களால் மிக ஆரோக்கியமாக, சந்தோஷமாக வாழ முடியும், உற்சாகமாக வாழ முடியும். அதை பற்றி பேசுவதுதான் இந்த தத்துவம் அல்லது இந்த இக்கிகாய் என்று சொல்லக்கூடிய ஜப்பானிய வாழ்க்கை முறை. வாய்ப்பிருக்கின்றவர்கள் வாங்கி படித்து பாருங்கள். இது தமிழில் சுருக்கமாக இருக்கிறது, த ஜப்பானீஸ் சீக்ரெட் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப், இக்கிகாய் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம். எல்லோரும் படிக்கக்கூடிய சிறந்த புத்தகங்களில் ஒன்றாக பலரும் பரிந்துரை செய்யப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது. PDF வடிவிலும் கூட இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 8:42, இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். குணா, நிறுவனங்களை வைத்திருக்கின்றவர்கள் தமது பணியாளர்களுக்கான காப்புறுதிகளை வழங்குகின்ற நடைமுறை இருந்து வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய பல் மருத்துவம் மற்றும் இனிய மருத்துவம், அவர்களுடைய குடும்பத்திற்கான மருத்துவம், இப்படி பலவாறாக மருத்துவ காப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கக்கூடியவர், அல்லது ஒரு உணவகம் என்று எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான உணவு தயாரிப்பாளராக செஃப்பாக இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் அந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்கும் நேரிடும். அப்படியானவர்களுக்கான காப்பீடுகள் அல்லது அப்படியானவர்களை பிரதியீடு செய்வதற்கான காப்புறுதிகள் ஏதாவது இருக்கிறதா, அதை பற்றி கூற முடியுமா?
2: நிச்சயமாக, இந்த சீப்பர்சன் இன்சூரன்ஸ் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான கன்செப்டாக வருகின்றது. ஸோ வென் யூ ஹேவ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓ அல்லது பிக் பிக் பிஸ்னஸ், அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் கீப்பர்சனாக இருப்பவர், ஒரு டென்டிஸ்ட்ரி ஓனர்னு சொல்லி சொன்னால் அந்த டென்டிஸ்ட் வந்து ஒரு கீப்பர்சன், அவர்களுக்கு பெரிய ஒரு கிளைண்டல் பேசிஸ் இருக்கும். அப்போ அந்த டென்டிஸ்ட்டுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது கொடிய நோய், இல்லாட்டி அவருக்கு ஒரு இறப்பு நடக்கும் பொழுது அந்த டென்டிஸ்ட்ரியை நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணாமல் அந்த அவர் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து ரிக்கவர் பண்ணுற பீரியட்டில் இன்னொரு டென்டிஸ்டை கொண்டு அந்த ப்ராக்டிஸை வந்து கண்டினியூ பண்ணுவதற்கு அவர்களுக்கு வந்து செலவு கொடுப்பதற்கு லம்சம் மணி தேவைப்படுகின்றது. இதை வந்து ஒரு கோப்பரேட் ஓன்ட் கீப்பர்சன் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசியின் மூலம் அதை நிறைவு செய்ய முடியும். இதே போல நீங்கள் சொன்னது போல் ஒரு செஃப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கீப்பர்சனுக்கும் ஒரு கீப்பர்சன் லைஃப் இன்சூரன்ஸ் ஓ கீப்பர்சன் கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் செய்வதன் மூலம் கம்பெனியின் அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகவும் வருகின்றது. கம்பெனியின் மணியிலிருந்து பே பண்ணியே அதை செய்வதன் மூலம் அதை அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவரை ரீப்ளேஸ் பண்ணுவதற்கு ஒரு லம்சம் மணியாக 1 மில்லியனோ 2 மில்லியனை நீங்கள் பெற முடியும்.
1: GT Brokers in Guna Thuraisingam 416-528-1407. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45.

0: நெளிகிற கொடையிற சரிகிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701. கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியிலிருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.
2: 8:52.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: அளிக்கப்போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். புத்தம்புதியதொரு நாளை நாங்கள் சூரிய வெளிச்சத்துடன் ஆரம்பித்திருக்கின்றோம். கோடை காலத்தின் இன்னும் ஒரு அழகான நாள் ஆரம்பித்திருக்கின்றது. காலை 9:02 இன்றைய பொழுதிலும் 12 வரைக்கும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்க போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 6 வியாழக்கிழமை காலை வேளை. நன்றி நாள் ஆகஸ்ட் மாதம் 6 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நீர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

9:09 இருக்கின்றது. நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்திருக்கும் இந்த பொழுதில் ஒரு அழகான சிந்தனை ஒன்றையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்கின்ற ஒரு சிந்தனையாக தான் இந்த சிந்தனை பகிரப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி பார்த்தால், உங்கள் நேரம் குறைவானது, அதனால் மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து அதை வீணடிக்காதீர்கள் என்பதை அழகாக சொல்லியிருக்கின்றார். முக்கியமான ஒரு விடயம்தான். இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டி சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை நாங்கள் கொஞ்சமாவது கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. அவர்கள் சாதனையாளர்களாக உருவாகுவதற்கான வாய்ப்பை அவர்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் தான் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கும். எனவே அவர்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் கொஞ்சமாவது எங்களது வாழ்க்கையிலும் கூட மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுக்கலாம். நேரம் எல்லோருக்கும் குறைவாகத்தான் இந்த பூமியில் வழங்கப்படுகின்றது. எனவே நாங்கள் அந்த குறைவான நேரத்தில் மற்றவர்களது வாழ்க்கையை வாழ்ந்து அந்த நேரத்தை முழுமையாக வீணடிக்காமல் எங்களுக்கான அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த நேரத்தை நாங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இந்த ஒரு சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலும் எங்களது கவனம் வந்து மற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதிலும் தெரிந்து கொள்வதும் அல்லது அவர்களது வாழ்க்கையை வாழ்வதிலும் அதிகம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே எங்களுக்கான இந்த நேரம் வந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை உணர்ந்து குறுகிய இந்த காலத்திற்குள் நாங்கள் முழுமையாகவே இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியை எடுத்தல் தான் மிக மிக அவசியமாகின்றது. குறைவான நேரத்தை நிறைவாக முழுமையாக வாழ்ந்துவிட்டு தான் நாங்கள் இந்த பூமியை விட்டு செல்லுதல் பொருத்தமானதாக இருக்கும். எனவே அந்த குறுகிய காலத்தில் மற்றவர்களது வாழ்க்கையை வாழ்ந்து உங்களது அந்த பொன்னான நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய அழகான சிந்தனையை தான் இந்த வாழ்நாள் சாதனையாளர் சொல்லியிருக்கின்றார். ஸ்டீவ் ஜாப்ஸின் சிந்தனைகளில் ஒன்றாகத்தான் இந்த சிந்தனை வந்து பகிரப்பட்டிருக்கின்றது. உங்கள் நேரம் மிக மிக குறைவானது, அதனால் மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து அதை வீணடித்து விடாதீர்கள் என்ற ஒரு சிந்தனை ஒரு முக்கியமான சிந்தனையாக பகிரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் சூரிய வெளிச்சத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். முகில் கூட்டங்களும் வானத்தில் தென்படுகின்றதை தான் நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போது 21 வெப்பநிலை 25°C உணரப்படுகின்றது. கொஞ்சம் தான் முகில் இருக்கின்றது, சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இதே நிலைமைகள் தான் இன்றைக்கு தொடரும். வெளிச்சமும் முகிலும் தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்களை தான் நாங்கள் சந்திக்கின்றோம். மதிய வேளை மெல்லிய மழை வரலாம். இடியுடன் கூடியதாக 1 mm அளவிலும் குறைவாக லேசான தூறல் இருக்கும். மாலை பொழுதிலும் கூட அதே மாதிரி தான் மெல்லிய தூறலுக்கான சாத்தியங்கள் தென்படுகின்றன. இடையில் வந்து போகக்கூடிய ஒரு மெல்லிய மழையாக இருக்கலாம் பிற்பகல் மாலை பொழுதில். 26 வரை இன்று வெப்பநிலை உயர்ந்து 35°C நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. 8:34 இரவு பொழுதில் இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் வியாழக்கிழமையில் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாளைக்கு வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவில் மழை இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சற்று அதிகம்தான் சொல்லப்படுகின்றன. காலையிலிருந்தே மழை தூறல் இருக்கலாம். 1 mm அளவிலான மழையை நாளை காலையில் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். மதிய பொழுதில் 1 mm. மாலை வேளையில் மெல்லிய தூறல் இருந்தாலும் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் கொஞ்சம் காணக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. இரவு பொழுதில் மீண்டும் மழை கொஞ்சம் இருக்கலாம். அதிக மழை இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக எல்லா பொழுதிலும் 1 mm அளவிலான மழைக்கான வாய்ப்புகளை நாங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை சந்திக்கின்றோம். இந்த வெள்ளி அதிக வெளிச்சத்தோடு இருக்கப் போவதில்லை. 24 வரை வெப்பநிலை உயர்ந்து நாளைக்கு வந்து 32 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமையும் கூட மழை கொஞ்சம் இடையூறு செய்யலாம் எங்களுக்கு. இந்த முறையும் காலையிலிருந்து மழைச்சூழலுக்கான சாத்தியங்களை சந்திக்கின்றோம். மதிய பொழுதில் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் தென்படும். 26 வெப்பநிலை 35 வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெயிலோடு இருக்கலாம். மாலை வேளை இரவு பொழுதில் மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளும் மீண்டும் சொல்லப்படுகின்றன. 25 வெப்பநிலை 31°C உணரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் திங்கட்கிழமை என்று சொல்லி பார்த்தால் அதுவும் கூட காலை மதியம் வெளிச்சத்தை தரும். அதன் பின்பு சற்று அதிக மழையை தான் எதிர்பார்க்கின்றார்கள். திங்கட்கிழமை வந்து மாலை வழி 5 mm, இரவு பொழுதில் 10 mm அளவிலான மழையை நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குமாம். வருகின்ற திங்கள் 26 வெப்பநிலை 34 வரை உணரப்போகின்றோம். செவ்வாய்க்கிழமை வெளிச்சம் இருக்கும். 25 வெப்பநிலையாகவும் 31°C உணர்நிலையாகவும் இருக்கும். அடுத்த புதன் 24-28 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கின்ற பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 9:14 இஸ்ட் FM நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பிரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ.

0: ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக் கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
2: வீட்பே ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
0: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
2: 416-900-4599.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்போரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: Your favorite music on your favorite station 102.7.

நேரம் காலை 9:32 ஈஸ்டஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கலாம். தாமதங்கள் வந்து மாக்கம் ரோட் தாண்டிய பகுதிகளில் தென்படுகின்றன. அதிலும் மக்கவன் ரோட் தாண்டிய இடங்களில் இருந்து சற்று தூரம் அதிக தாமதங்களை கலெக்டர்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. அதன் பின்பு கெனடி வீதியை அமைத்த பகுதியில் எக்ஸ்பிரஸில் அதிகமான வாகன நெரிசல்களும் கூட கெனடி வீதி வரைக்கும் நிலவுகின்றது. கெனடி தாண்டிய பகுதிகளில் கலெக்டர்ஸில் சற்று தூரம் தாமதங்கள் உயர்கின்றது. மீண்டும் விக்டோரியா பார்க் அவென்யூ பகுதியிலிருந்து மீண்டும் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்களை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். டாமினல்ஸ் ரோட் தாண்டிய இடங்கள் வரைக்கும் எக்ஸ்பிரஸ் வாகன நெரிசல்களை அதிகம் கொண்டிருக்கின்றது. டிவிபியில் இருந்து தொடர்ச்சியாக இந்த வேளையில் யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் கலெக்டர்ஸும் கூட அதிக தாமதங்களை கொண்டிருக்கின்ற நிலைமை 401 வெஸ்ட் பவுண்டில் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பின்பு சற்று சுமூகமாக பயணிக்கலாம். ஆனால் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து எக்ஸ்பிரஸில் குறைந்த தாமதங்கள் மீண்டும் எதிர்கொள்ளப்படுகின்றன. ஹைவே 400 தாண்டிய இடங்களிலிருந்தும் கூட தொடர்ச்சியாக இந்த தாமத நிலைமைகள் மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. குறைந்த அளவில் தான் ஈஸ்மவுண்டை பொறுத்தளவில் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதற்கு பிறகு சற்று தனிந்திருக்கின்ற நிலை குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றது இந்த வேளையில் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பேவியூ பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் மீண்டும் தாமதங்களை சற்று எதிர்பார்க்க நேரிடும். டிவிபியை பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் 401 அண்மித்த பகுதியில் உயர்வான தாமதங்களையும் அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்களையும் தொடர்ந்து பேவியூ தாண்டிய பகுதிகள் வரைக்குமே கொண்டிருக்கக்கூடிய நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது. எக்லிங்டன் பகுதியிலிருந்து லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்கும் டிவிபி நோர்த் பவுண்டிலும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. 404 பார்த்தால் சவுத் பவுண்ட் பிஞ்ச் பகுதியிலிருந்து 401 வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆகஸ்ட் 6 தேதி இன்றைய தினமரு சொல்லி நாங்கள் பார்த்தால் இன்றைக்கு என்ன நாள் என்று சொல்லி பார்க்கின்ற போது இன்டர்நேஷனல் ஸ்கூபா டேயாக இன்றைய தினம் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. பூமியின் அடியாளத்தில் நீருக்கு கீழே புதைந்திருக்கக்கூடிய மர்மங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த ஸ்கூபா டைவிங் வந்து எங்களுக்கு வழங்குகின்றது. எனவே ஒரு ஆழமான நீருக்கு அடியில் வந்து நாங்கள் சென்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பை தான் இந்த ஸ்கூபா டைவிங் எங்களுக்கு வழங்குவதன் காரணமாக அதற்கென்று ஒரு நாளை வந்து பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். நீருக்கு அடியிலே மூழ்கி அங்கிருக்கக்கூடிய தாவரங்களையும் விலங்குகளையும் கண்டு அனுபவிப்பது அல்லது அவை தொடர்பான ஆய்வுகளை செய்வது என்பது இப்போது மனிதர்கள் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சமீபத்திய அனுபவமாகத்தான் இருக்கின்றது. அதற்கான ஒரு வாய்ப்பை தான் இந்த ஸ்கூபா டைவிங் வழங்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் வந்து நீரில் மூழ்கி நீந்துவதற்கு உதவக்கூடிய உபகரணங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 முன்புதான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் இப்போது மேம்படுத்தப்பட்ட உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்தி நீருக்கடியில் நீண்ட நேரம் வந்து நாங்கள் ஆய்வுகளை செய்ய முடிகின்றது. எனவே இந்த அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தவர்களை நினைவு கூறக்கூடிய வகையிலும் அவர்களது அந்த கண்டுபிடிப்புகளை கௌரவிக்கக்கூடிய வகையிலும் தான் சர்வதேச ஸ்கூபா தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் இங்கு பகிர்ந்து கொள்கின்றோம். 9:36 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
6: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719. 437-243-1719.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
10: வானலையில் தமிழ் வாசம். ஈஸ்ட் FM 102.7.

9:48 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு முக்கியமான சிந்தனை கதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இரண்டு சம்பவங்கள், இரண்டு விளையாட்டு வீரர்கள் நடந்து கொண்டு முன்னுதாரணமான நடத்தை. ஒரு மனிதர் வந்து எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மனித மாண்பினை விட்டுவிடக்கூடாது என்பதற்கான உதாரணமாகத்தான் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. டோக்கியோ ஒலிம்பிக் அந்த போட்டிகள் நடைபெற்ற போது உயரம் தாண்டுதல் போட்டியில் யார் தங்கப்பதக்கம் பெறுவது என்பதில் கட்டார் நாட்டின் முதார் ஈசா பாஷிம் மற்றும் இத்தாலியின் ஜியோன் மார்க்கோ டம்பேரி இந்த இரண்டு வீரர்களும் கடுமையாக அந்த தங்கப்பதக்கத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இருவரும் தாண்டியிருக்கின்ற அதிகபட்ச உயரம் 2.37 மீட்டராக இருக்கின்றது. எனவே இருவருக்கும் அடுத்தடுத்து சில வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இருவராலும் ஏற்கனவே அவர்கள் தாண்டிய அந்த 2.637 என்ற அந்த மீட்டர் உயரத்தை கடக்க முடியவில்லை. இருவருக்கும் கடைசியாக ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. ஆனால் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இத்தாலியின் ஜியோன் மார்க்கோ டம்பேரி போட்டியிலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அப்போது ஏற்படுகின்றது. எனவே கிட்டத்தட்ட தன்னோடு போட்டியிடக்கூடிய அந்த இத்தாலியை சேர்ந்த வீரர் விலகி கொள்ளுகின்ற போது கட்டாரின் முதார் ஈசா பாஷிம் அவரது களத்தின் அருகில் அந்த தங்கப்பதக்கம் பந்தாகி இருக்கின்றது. அதற்கு பின்னர் நடந்தவைதான் அழகிலும் அழகு. முதார் ஈசா என்ன செய்தார் என்று சொன்னாரா, நடுவர்களை நோக்கி நேராக செல்லுகின்றார். இறுதி முயற்சியிலிருந்து நானும் விலகினால் இந்த தங்கப்பதக்கத்தை நாங்கள் இரண்டு பேரும் பங்கிட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்று சொல்லி நடுவர்களிடம் அவர் கேட்கின்றாராம். இந்த ஒரே ஒரு கேள்விதான் அவரால் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு நடுவர்கள் இருக்கின்றது என்று சொன்னதுதான் தாமதம். தனக்கு மட்டுமே கிடைக்கும் என்று உறுதியாக தெரிந்த பிறகும் தன்னுடன் போட்டியிட்ட அந்த மனிதன் எந்த விதத்திலும் தன்னை விடவும் குறைந்தவர் இல்லை, அவருக்கும் அந்த பதக்கத்தில் பங்கிருக்கின்றது என்பதில் உறுதியாக இருக்கின்ற முதார் ஈசா பாஷிம் சற்றும் யோசிக்கவில்லை. போட்டியிலிருந்து தானும் விலகிக் கொள்வதாக அப்போது அறிவிக்கின்றார். அந்த பதக்கத்தில் தனக்கும் சம பங்கு கொடுத்திருக்கின்றார் முதார் ஈசா பாஷிம் என்று சொல்லி தெரிந்ததும் இத்தாலியின் ஜியான் மார்க்கோ பாய்ந்து வந்து பசுமை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீரால் அன்பு செய்கின்றார். இது முதல் சம்பவம். இரண்டாவது நிகழ்வு என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு ஓட்டப்பந்தய போட்டி. முதலில் வருவதற்காக ஓடிக்கொண்டிருக்கும் வீரர்களுள் இருவருள் ஒருவர் யார் முதலிடத்தை பெறுவது என்பதில் சிக்கல் ஏற்பட்டு விடுகின்றது. ஒருவர் வந்து கென்யாவின் ஓட்டப்பந்தய வீரர் அபெல், இன்னும் ஒருவர் அவருக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய ஈவான் பெர்னாண்டஸ் என்று சொல்லப்படுகின்ற அடுத்த வீரர். கென்யாவின் அபெல் வந்து பந்தய வெற்றி கோட்டிலிருந்து சில மீட்டர் தொலைவில் இருக்கின்றார். ஆனால் அந்த பந்தய பாதையில் போடப்பட்டிருந்த குறிகளின் காரணமாக அவர் சற்று குழப்பமடைந்து வெற்றி கோட்டை அடைந்து விட்டோம் என்று சொல்லி ஓட்டத்தை அந்த வெற்றி கோட்டை தொடுவதற்கு சற்று முன்னர் முடித்துக் கொள்கின்றார். கென்ய வீரர் குழம்பி போய்விட்டார் என்பதை அவருக்கு பின்னால் இரண்டாவது இடத்தில் வந்திருக்கக்கூடிய ஈவான் பெர்னாண்டஸ் உணர்ந்து கொள்ளுகின்றார். எனவே அவரை தொடர்ந்து ஓடுமாறு அவரை நோக்கி கத்த ஆரம்பிக்கின்றாராம். ஆனால் அவருக்கு ஸ்பானிஷ் மட்டும்தான் பேச தெரிகின்றது. எனவே அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை கென்ய வீரரினால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போது அவர் தன்னுடைய அந்த ஒரு பாஷையை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தனக்கு முன்னால் என்று இருக்கக்கூடிய அபெல் அவரை வந்து தள்ளிக்கொண்டு வந்து அந்த வெற்றி கோட்டை நோக்கி அவரை கொண்டு வந்து சேர்க்கின்றார் தனக்கு முன்னால். எனவே வெற்றியை கென்ய வீரர் பெற்றுக்கொள்ளுகின்றாராம். இதை கவனித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர் ஒருவர் இவானிடம் கேள்வி கேட்கின்றார். கென்ய வீரர் குழம்பி நின்ற தருணத்தை பயன்படுத்தி வெற்றியை நீங்கள் அடைந்திருக்க முடியும், ஆனால் அவ்வாறு செய்யாமல் கென்ய வீரரை வெற்றியை நோக்கி விரைய செய்தீர்கள், ஏன் இதை செய்தீர்கள் என்று சொல்லி கேள்வி கேட்கப்படுகின்றது. அதற்கு அந்த ஸ்பானிஷ் வீரர் சொன்ன பதில் என்று சொல்லி பார்த்தால், ஒரு நாள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பக்குவமான சமுதாய வாழ்க்கை நிலைக்கு உயர்வோம் என்பதுதான் எனது கனவாக இருக்கின்றது. அந்த சமூக அமைப்பில் நாங்கள் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நாங்கள் உருவாக்கி கொடுத்தல் அவசியம் ஆகின்றது என்று சொல்லி அவர் ஒரு பொதுவான பதிலை சொல்லுகின்ற போது மீண்டும் அந்த ஒரு நிருபர் விடாமல் கேட்கின்றார், நீங்கள் நினைத்திருந்தால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கலாம் அல்லவா என்று சொல்லி கேட்டபோது அவர் கூறிய பதில் மிக முக்கியமானது.
நான் கென்ய வீரரின் குழப்பத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்றிருந்தால் எனது வெற்றியின் தகுதி என்னவாக இருந்திருக்கும், இந்த பதக்கத்தின் மரியாதை என்னவாக இருந்திருக்கும், எனது அம்மா இந்த நடத்தையை பற்றி என்ன நினைப்பார் என்று சொல்லி அவர் கேட்ட அந்த கேள்வி பலரை சிந்திக்க வைத்திருக்கின்றது. மதிப்புகள் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு பரப்பப்படுகின்றன. நாம் நமது குழந்தைகளுக்கு என்ன மதிப்புகளை கற்றுத்தருகின்றோம் என்பதைத்தான் நாங்கள் சிந்தித்தல் அவசியமாகின்றது. மற்றவர்களுக்கு நாம் எவ்வளவு ஊக்கம் அளிக்கின்றோம் என்பது ஒவ்வொருவரது வாழ்விலும் முக்கியமாக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மனித மாண்பினை விட்டுவிடக்கூடாது என்பதற்கு இந்த இரண்டு சம்பவங்கள், இந்த இரண்டு விளையாட்டு வீரர்களின் நடத்தைகள் மிகச்சிறந்த உதாரணம் ஆகின்றது. எனவே இவர்களது இந்த நடத்தைகளோடு நாங்கள் எத்தனை பேர் ஒத்துப்போகின்றோம் என்று சொல்லி சற்று சிந்தித்தலும் கூட இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வாழ்க்கையின் உயர் மதிப்புகளை சுமக்கும் களமாக இந்த ஆடுகளம் இருக்கின்றது. முன்பு நாங்கள் நடத்தியிருக்கின்ற ஒரு முக்கியமான இந்த ஒரு போட்டி நிறைந்த வாழ்க்கை சூழ்நிலையில் பல சமயங்களில் மற்றவர்களை நாங்கள் இழுத்து வீழ்த்தி முன்னேறியிருப்போம். ஆனால் அந்த ஒரு முன்னேற்றமோ அந்த வெற்றியோ கண்டிப்பாக எங்களுக்கு எப்போதும் திருப்தி தரப்போவதில்லை. ஒரு சில சமயங்களில் நாங்கள் செய்த செயல்கள் நினைவுக்கு வருகின்ற போது அது எங்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வெற்றி தந்திருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்போது எங்களிடமிருந்து காணாமல் போய்விடும் என்பதையும் நாங்கள் எங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கே உரிய தனித்துவமான அந்த மனித மாண்புகளை விட்டுக் கொடுத்து விடாதீர்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த அழகான சிந்தனை முக்கியமான ஒரு விடயமாக இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. 9:55 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் சரியாக காலை 10 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வியாழக்கிழமையின் காலை வேளையில். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-842-4212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து குறைந்து வருகின்றது. இன்றைக்கு 9% விலை வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு விடயம். எனவே நாளைக்கு என்று சொல்லி பார்த்தால் இன்னும் 1% விலை குறைவடையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் இப்போது வெளியிடப்படுகின்றன. ஆகஸ்ட் 7 1% இன்றிலும் பார்க்க எரிபொருள் விலை குறைந்திருக்கும். சராசரியாக 162.9 சென்ஸுக்கு நாங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. சூரிய வெளிச்சம் இருந்தாலும் முகில் கூட்டங்களையும் நாங்கள் சற்று அதிகம் காண்கின்றோம். இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் பெரும்பாலும் தொடரும். மழையை பிற்பகல் வேளையிலும் மாலை பொழுதிலும் கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். மெல்லிய மழை துரல் 1 மில்லிமீட்டர் அளவில் தான் பிற்பகல் மாலை பொழுதில் வருவதற்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. முகிலும் வெளிச்சமும் தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய பகல் பொழுதாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். வெப்பநிலை உயர்வாகத்தான் நீடிக்கும். இன்றைக்கும் கூட 24 இப்போது இருக்கின்றது. 30 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். இன்று 27 வெப்பநிலை உயர்ந்து 35 உணரக்கூடியதாக இருக்கும். இரவு பொழுதில் 20 இருக்கும், 22 உணரப்படும். இரவு பொழுதில் கொஞ்சம் ஃபோக் பேட்சஸ் நிறைந்திருப்பதற்கான சாத்தியமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 8:34 இரவு வேளை சூரிய அஸ்தமனம் என்று நடக்கப் போகின்றது. வெள்ளி சனி ஞாயிறு சொல்லி மெல்லிய மழை தூரலோடு தான் இந்த பொழுதுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையிலிருந்தே மழை தூரலாம். மாலை பொழுதில் தான் சூரிய வெளிச்சத்தை நாங்கள் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் முகில்தான் பெரும்பாலும் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். 24 வெப்பநிலை 32 நாளைக்கு உணரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமையும் கூட அதிக மழை தூரலுக்கான வாய்ப்புகளை தான் கொண்டிருக்கின்றது. காலையிலிருந்தே தூரல் தொடர்ந்து இருக்கலாம். 1 மில்லிமீட்டர் அளவில் தான் இருக்கும், ஆனால் தொடர்ச்சியான தூரலாக இருக்கலாம். அதே பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்படும். 26 வெப்பநிலை 35 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 25-31 உணரப்படும். காலை மதியம் அதிக வெயிலுக்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றன. மாலை ரோப்பளவில் மீண்டும் மெல்லிய மழை வரக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வு கூறப்படுகின்றன. திங்கட்கிழமை காலை மதியம் சூரிய வெளிச்சம் இருக்கும், ஆனால் மாலை பொழுதிலும் இரவு வேளையிலும் அதிக மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. பகல் வேளை 26 வெப்பநிலை உயர்ந்து 34 நாங்கள் உணர இருக்கின்றோம். மாலை வேளை 5 மில்லிமீட்டர் அளவில் மழையும் இரவு பொழுதில் 10 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்களையும் திங்கட்கிழமை சொல்லி இருக்கின்றார்கள். செவ்வாய்க்கிழமை வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். 25 வெப்பநிலை 31 உணரப்போன்றோம். அடுத்த புதன் 24-28 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 10:03 இருக்கின்றது. யுக்ரைன் ரஷ்யாவிற்குள் பெரும் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கின்றமை தொடர்பான முக்கியமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த லாங் ரேஞ்ச் அட்டாக்ஸின் காரணமாக 2 ரஷ்யன் ஆயில் ரிஃபைனரிஸ் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றமை தொடர்பாகவும், அதிலிருந்து பெரும் புகைமூட்டம் பல இடங்களுக்கும் பரவி இருக்கின்றமை தொடர்பாகவும் புகைப்படங்களும் செய்திகளும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக யுக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தங்களது நாட்டின் ராணுவம் 2 பெரிய ரஷ்யன் ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கியிருக்கின்றமை தொடர்பான செய்தியையும் கூட அவர் வெளியிட்டிருக்கின்றார். பாஷ்கோடோஸ்டான் மற்றும் யாரோஸ்லாவ் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தான் தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதலின் மூலமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது சேதமடைந்திருக்கின்ற அந்த சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஹியூஜ் கிளவுட்ஸ் ஆஃப் பிளாக் ஸ்மோக், அந்த சிட்டி முழுவதுமே பரவி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவின் ரீஜனல் கவர்னர் இந்த தாக்குதல் தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, லார்ஜஸ்ட் எவர் அட்டாக் பை எனிமி ட்ரோன்ஸ் என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 93 ட்ரோன்ஸை நாங்கள் தாக்கி அளித்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த ட்ரோன்கள் வானத்தில் தாக்கி அளிக்கப்பட்ட போது அதன் சிதிலங்கள் பல இடங்களிலும் விழுந்து இந்த ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் சேதமடைந்திருக்கின்றன என்று சொல்லியும் கூட அவர் அந்த தகவல்களை வெளியிட்டிருப்பதையும் காண முடிகின்றது.
ரஷ்யாவின் பல இடங்களின் மீதும் கூட மிக அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை யுக்ரைன் நடத்தி இருக்கின்றது. ஒரு 605 யுக்ரைனியன் ட்ரோன்ஸை தாங்கள் மல்டிபிள் ரீஜன்ஸில் தாக்கி அளித்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த யாரஸ்லாவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியின் மீது அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யாவின் இராணுவம் அறிவித்திருக்கின்றது. 3 பேர் இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. யுக்ரைன் வந்து தொடர்ச்சியாக சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸை ரஷ்யாவின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது அண்மைய வாரங்களாக நடத்தி வருகின்றது. அதில் குறிப்பாக இந்த ரிஃபைனரிஸ் மற்றும் வேர்ஹவுசஸ் போன்றவை அதிகம் தாக்கப்படுவதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக சாதாரண ரஷ்ய பொதுமக்கள் வந்து பெரும் கவலையையும் வெளிப்படுத்தியிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இந்த தாக்குதல்கள் தொடர்பாக இப்போது ஒரு அதிக ஆங்ஸைட்டியோடு காணப்படுகின்றமை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவிற்குள்ளும் பல்வேறுபட்ட பொருட்களின் விலைகள் உயர்ந்திருக்கின்றன. ஒயிலுக்கான தட்டுப்பாடு அண்மையில் மிக அதிகமாகவே அங்கு உணரப்பட்டிருந்தது. இன்டர்நெட் டிஸ்ட்ரப்ஷன்ஸும் கூட பல இடங்களில் நீடிப்பது தொடர்பான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும் கூட ரஷ்யர்களினால் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக யுக்ரைனின் எல்லையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நகரங்கள் மீதான யுக்ரைனிய ஆளில்லா விமான தாக்குதல்கள் பொதுமக்களின் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவும் கவலையாகவும் கூட மாறியிருப்பதாகவும் இந்த விடயம் தொடர்பாக செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சில கருத்து கணிப்புகளில் தங்களது கவலையை ரஷ்ய மக்கள் வெளிப்படுத்தியிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது ரஷ்யாவை ஆளக்கூடிய ஐக்கிய ரஷ்யா அந்த கட்சிக்கான ஆதரவு வந்து 33% குறைந்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து ரஷ்யா யுக்ரைன் மீது தனது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து பதிவாக இருக்கக்கூடிய மிக குறைந்த ஆதரவு என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் ரஷ்யாவும் கூட யுக்ரைன் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றதாம். இரவு பொழுதில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 11 பேர் யுக்ரைனிய நகரங்களில் ரஷ்ய தாக்குதல்களினால் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இப்போதே இந்த செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. 10:07 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாள விஷயம். Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
1: சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416289993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-216-2121-0462-4 சம் கண்டிஷன் அப்ளை.
4: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ

0: சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
1: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
2: MJS Gold House.
3: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
2: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630
2: MJS Gold House.
3: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
4: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
5: FM 102.7 East FM.ca.

0: பத்து மணி 21 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப் எம்இன் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப் எம், ஈஸ்ட் எஃப் எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப் எம் டாட் சிஏ.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
7: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangale Sandikkirgala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum Petrukollamudiyam, Ungal Loan Processing Nei, Udanukudan Email Udaga Update Seyyapadam, Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
8: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
9: தமிழர் நாள் திருவிழா,
8: தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கல்லாரி மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். தேவாவின் இசையில் பாடல் ஒலித்திருக்கின்றது. ஈஸ்டர் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:30 சவுத் கொரியா வந்து மிக அதிகமான ரெக்கார்ட் பிரேக்கிங் டெம்பரேச்சர்ஸை இப்போது சந்தித்து வருகின்றன. தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. சவுத் ஈஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் கடந்த வார இறுதி ஞாயிற்றுக்கிழமை வந்து 42.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். 1904 மாடர்ன் வெதர் அப்சர்வேஷன் வந்து ஆரம்பமானது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த ஆண்டிலிருந்து பதிவாகி இருக்கக்கூடிய அதிஉச்ச வெப்பநிலையாகத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவாகி இருக்கின்ற அந்த 42.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இப்போது இருக்கின்றது என்பதைத்தான் சவுத் கொரியாவின் மீட்டியோலஜிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அறிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு 100 தாண்டி மிக உச்ச வெப்பநிலை அங்கு இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் கடந்த வாரமே, அதாவது தொடர்ச்சியாகவே அதிக வெப்பநிலை தான் அங்கு நீடிக்கின்றது. 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலையை தான் சவுத் கொரியா பதிவு செய்திருக்கின்றது. எனவே 5வது நாளில் தான் இந்த 42.5 டிகிரி செல்சியஸ் என்ற அதி உயர்வான வெப்பநிலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவாகி இருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பல இந்த உச்ச வெப்பநிலையின் காரணமாக கேன்சல் பண்ணப்பட்டிருப்பதையும் கூட இப்போது செய்திகளும் தெரிவிக்கின்றன. பல இடங்களிலும் கூட இப்போது தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஹீட் வேவ்ஸ் வந்து அதிக இடங்களில் வறண்ட நிலை ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் புகைப்படங்களெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பாவின் ஏரிகள் பல என்றுமில்லாத அளவுக்கு நீர்மட்டம் குறைந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய வறண்ட நிலைமைகளின் காரணமாக என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். யூகேயும் கூட கடந்த 1 மாதத்தில் இருந்து இந்த சம்மர் சீசனில் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட் வேவ்ஸை தொடர்ந்து சந்தித்து வருகின்றது. இதுவரைக்குமே 4 ஹீட் வேவ்ஸை யூகே எதிர்கொண்டிருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் போன்ற இடங்களில் எல்லாமே இந்த தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வெப்பநிலையின் காரணமாக, உச்சமான வெப்பநிலையின் காரணமாக காட்டுத்தீ பரவல் சம்பவங்களும் கூட நிகழ்ந்திருக்கின்றன. யூகே தாண்டி இட்டலி, ஸ்பெயின், பிரான்ஸ், ஹங்கேரி போன்ற நாடுகளும் அதி உயர்வான வெப்பநிலையை தொடர்ந்து பதிவு செய்து வருவதாகவும் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது நாங்கள் டொரோண்டோவுக்கு வரலாம். ஒரு சந்தோஷமான செய்தி வார இறுதியிலிருந்து தொடர்ந்து பகிரப்பட்டிருக்கின்றது. டொரோண்டோ ஜூ வந்து ஒரு ஃபீமேல் பிக்மி ஹிப்போ காஃப் ஒன்றை வரவேற்றிருக்கின்றது. அதுவும் கூட கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்திருக்கின்றது. 20 வயதான கிண்டியான்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற தாய் ஹிப்போக்கு தான் அந்த குட்டி வந்து ஆரோக்கியமாக பிறந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15 அளவில் அந்த பிக்மி ஹிப்போ வந்து இந்த சயின்ஸ் ஆஃப் லேபரை காட்ட தொடங்கியது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு 1.5 மணி நேரம் தொடர்ந்து நடித்த ஆக்டிவ் லேபருக்கு பிறகுதான் ஒரு பேபி பிக்மி ஹிப்போ ஒன்று பிறந்திருக்கின்றமை தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. அந்த குட்டி பிறந்து ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளேயே தானாகவே எழுந்து நின்றது என்று சொல்லியும் கூட அது தொடர்பான தகவல்கள், அந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 4.5 மணி நேரத்திற்கு பிறகு அது தாயிடமும் கூட பால் குடிக்க தொடங்கியமை தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது அந்த குட்டி தனது தாயோடு ஆரோக்கியமாக நடமாட தொடங்குகின்றது என்று சொல்லியும் கூட இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கிண்டியா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ஜூவில் இருக்கக்கூடிய அந்த தாய் பிக்மி ஹிப்போவுக்கு இது வந்து ஒரு 3வது குட்டி என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பிக்மி ஹிப்போஸ் என்று சொல்லி பார்த்தால் உலக அளவிலே அதிகம் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற இனங்களில் ஒன்றாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் காடுகளில் சாதாரணமாக என்று சொல்லி பார்த்தால் ஒரு 2000 to 3000 வரையிலான அந்த பிக்மி ஹிப்போஸ் தான் எஞ்சியிருக்கலாம் என்று சொல்லியும் கூட இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அந்த விவரங்களை வெளியிட்டிருக்கின்றது. எனவே அதை பாதுகாத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இப்படி பிறக்கக்கூடிய அந்த குட்டிகளின் அந்த ஆரம்ப நாட்கள் வந்து அதுக்கு ஆபத்தானதாக அமையும். அதன் சர்வைவல் வந்து குறைவாகவே இருக்கின்ற நிலையில் இப்போது பிறந்திருக்கக்கூடிய அந்த குட்டி மிக அவதானமாக பராமரிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட
அந்த ஜூ கீப்பர்ஸ் வந்து அறிவித்திருக்கின்றார்கள். எனவே அந்த இனத்திற்கு இந்த கன்றுகளின் உயிர் வாழ்வுதானம் சவால் மிக்க ஒரு பருவமாக இருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாக அது கண்காணிக்கப்படுகின்றது. அதே நேரம் அது தனது தாயுடன் இறுக்கமான பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும் வரை பொதுமக்கள் இப்போதைக்கு நாங்கள் அங்கே போனாலும் கூட டொனோசுவிலே அந்த புதிதாக பிறந்த குட்டியை பார்க்க முடியாது என்று சொல்லித்தான் ஜூ நிர்வாகமும் கூட அறிவித்திருப்பதை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் ஆரோக்கியமாக அந்த குட்டி பிறந்திருக்கின்றது. எனவே அதுக்கு பிறகு அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு நாங்கள் எல்லோருமே சென்று அதனை காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கடந்த மாதம் ஜூலை மாதத்தில் தாய்லாண்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஜூவில் இதே மாதிரியான ஒரு பேபி பிக்மி ஹிப்போ தனது இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடிய போது பலர் அங்கு கூடி அதனை பார்த்து மகிழ்ந்திருந்ததோடு மட்டுமல்லாமல் அது தொடர்பான சோஷியல் மீடியா போஸ்டும் கூட மிக மிக ஒரு அதிகளவில் பலராலும் பகிரப்பட்டிருக்கின்ற ஒரு சோஷியல் மீடியா போஸ்டாகவும் கூட இருந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. மீ மூடேங் என்று சொல்லி அதன் பெயரையும் கூட வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மீ மூடோங்கின் செகண்ட் பர்த்டேயை கொண்டாடுவதற்குத்தான் அந்த தாய் ஜூவுக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கு சென்றிருந்தார்களாம். அது ஒரு சோஷியல் மீடியா சென்சேஷனாகவும் கூட மாறியிருந்தது அந்த இரண்டாவது பிறந்த நாளுக்கு பிறகு என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். 10:36 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
4: 416-461-6401.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
6: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
12: FM 102.7 East FM.ca.

நேரம் காலை 11 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வியாழக்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்தை கலைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து குறைந்து வருகின்றது. 9% விலை குறைவை சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கு வந்து இன்னும் 1% விலை குறையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்படுகின்றன. 25 இப்போதைய வெப்பநிலை, 31 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். முகில் அதிகம் இருக்கின்றது, இருந்தாலும் சூரிய வெளிச்சமும் கூட தென்படுகின்றது. இதன் நிலைமைகள் தான் இன்றைக்கு பகல் பொழுதில் பெரும்பாலும் இருக்கும். வெப்பநிலை உயர்வாக 27 இருக்கு. 35 டிகிரி செல்சியஸை கூடிய உடல்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போன்றோம். இரவு வேலை 20 இருக்கும். 22 டிகிரி செல்சியஸ் இரவின் உடல்நிலையாகவும் கூட இருக்கப் போகின்றமை தொடர்பாக சொல்லப்படுகின்றது. மதிய பொழுதிலும் மாலை பொழுதிலும் 1 மில்லிமீட்டர் அளவிலான மில்லேசான மழை தூறலும் கூட இருக்கப் போகின்றது. இன்று 8:34 இரவு வேலை சூரிய அஸ்தமனம் நடைபெறும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வெளிச்சம் சற்று குறைவாகவும் மழைத்தூறல் அதிகமாகவும் இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இதில் கூறப்படுகின்றன. காலையிலிருந்தே மழைத்தூறல் இருக்கலாம். மாலை வேளையில்தான் சூரிய வெளிச்சம் சற்று தென்படும் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 24 வெப்பநிலை, 32 வரை உணரப்போகின்றோம். வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை மழை இருக்கலாம். காலை பொழுதிலிருந்தே தூறலாக மெல்லிய மழை இருக்கப் போகின்றது. மதிய பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்படும். 26 வெப்பநிலை, 35 வரை உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலை மதியம் பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். மாலை பொழுதிலிருந்து மெல்லிய மழை துருளும் கூட இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 25 வெப்பநிலை, 31 வரை உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த திங்கள் 26-34 உணரப்போகின்றோம். மாலை வேளையில் 5 மில்லிமீட்டர் அளவிலும் இரவு பொழுதில் 10 மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. செவ்வாய் 25-31 உணரப்படும், வெயில் இருக்கும். புதன்கிழமையும் கூட வெளிச்சமான நாள் தான். 24 வெப்பநிலை, 28 வரை உணரக்கூடிய சாத்தியங்கள் இப்போது எதிர்வு கூறப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஓமோஸ் நீரிணையை திறப்பதற்கான ஒரு டீல் ஒன்று தொடர்பாக ஓமானுடன் ஈரான் தொடர்ந்து பேசி வருகின்ற நிலையில் இப்போது அதன் அந்த ஃபைனல் ஸ்டேஜஸ் வந்து எட்டப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஈரான் தான் இந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஓமஸின் ஊடாக கப்பல் பயணங்களை இலகுவாக்குவதற்கும் சுமூகமாக்குவதற்குமான அந்த அக்ரிமெண்டை தான் நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் என்று சொல்லி ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரானின் ஃபாரின் மினிஸ்ட்ரி அதன் பேச்சாளர் இஸ்மாயில் பாக்வே இந்த தகவல்களையும் கூட பகிர்ந்திருப்பதை காண முடிகின்றது. ஆனால் மேலதிகமான விபரங்கள் எதையும் இந்த அக்ரிமெண்ட் தொடர்பாக அவர் வெளியிடவில்லை. அந்த உடன்படிக்கை வந்து அதன் ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அவர் ஒரு கருத்தை பகிர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் கூட இந்த தகவலோடு சேர்த்து ஒரு எச்சரிக்கையும் கூட அவரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த சேஃப் நேவிகேஷனுக்காக நாங்கள் ஒரு கரண்டியை தர முடியாமல் இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், ஈரானின் துறைமுகங்கள் இப்போதும் அமெரிக்க கடற்படை முற்றுகைக்குள் வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஹோமஸ் நீரிணையின் ஊடான அந்த பாதுகாப்புக்கு நாங்கள் உறுதிமொழியை வழங்க முடியாது என்று சொல்லி ஈரானின் வெளியுறவுத்துறையின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவோ ஓமானோ இந்த விடயங்கள் தொடர்பாக அல்லது அந்த ப்ரொப்போசல் தொடர்பாக இந்த கருத்தையும் கூட இன்னமும் வெளியிடவில்லை என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களை காண முடிகின்றது. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த ஹோமஸ் நீரிணையை மீண்டும் மீளத்திறக்காவிட்டால் ஈரானை நாங்கள் மிக அதிகமாக தாக்குவோம் என்பது தொடர்பான ஒரு எச்சரிக்கையும் கூட அவரால் வெளியிடப்பட்டிருந்ததையும் இங்கு சொல்ல முடிகின்றது. அதே நேரம் இந்த வாரத்தின் இறுதிப் பகுதியில் இந்த நீரிணையின் ஊடான கப்பல் பயணங்கள் மீண்டும் வளமைக்கு திரும்பும் என்று சொல்லியும் கூட அமெரிக்காவின் ஒரு சீனியர் ஆஃபிஷியல்ஸ் வந்து தெரிவித்திருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்த முடிகின்றது. இருந்தாலும் கூட அமெரிக்காவுடன் இந்த விடயம் தொடர்பாக எந்த விதமான பேச்சுக்களில் ஈடுபடுவதற்கான திட்டமும் தனக்கு இல்லை என்பதை ஈரான் மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதையும் இப்போதைய செய்திகள் சொல்கின்றன. 11:04 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலேயே ரெண்டல் மல்டிபிளெக்ஸாக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tario on warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 416-446-4080.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
10: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
9: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
11: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
12: பாட்டுக்கு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

அதன்பம் திரைப்பட பாடல் ஒலித்திருக்கும் நேரம் 11:17 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வேளையில் முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் பார்க்கலாம். நேற்றைய தினம் அதிகம் பேசப்பட்டிருந்த ஒரு நிகழ்வு, நிலவின் மேற்பரப்பின் மீது ஸ்பேஸ் எக்ஸின் அந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டின் ஒரு அப்பர் ஸ்டேஜ் வந்து மோதி இருந்தமை தொடர்பான தொடர்ச்சியான அவதானிப்புகள் செய்யப்பட்டு இப்போது முதற்கட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சில டெலஸ்கோப்ஸ் வந்து சரியாக அந்த மோதலை படம் பிடிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு சில நாடுகளின் சேட்டலைட்ஸும் கூட இப்போதைய நிலைமைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றங்கள் தொடர்பான புகைப்படங்களையும் வெளியிட்டிருப்பதை காண முடிகின்றது. நேற்று வந்து அந்த மோதல் நிகழ்வதாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு 2:35 அதிகாலை பொழுதுங்களுக்கு அந்த நேரத்துக்கு பிறகு மோதல் 100% நிகழ்ந்திருக்கின்றது என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தன. ஏற்கனவே நிலவில் பெயரிடப்பட்டிருக்கின்ற ஐன்ஸ்டீன் கிரேட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளத்திற்கு அருகில்தான் இப்போதே இந்த மோதல் நிகழும் என்பதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த மோதல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பள்ளம் வந்து நிலவின் டெர்மினேட்டர் லைன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த டெர்மினேட்டர் கோடு அதற்கு அருகில்தானாம் நிகழ்ந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த டெர்மினேட்டர் லைன் எங்கே இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் நிலவின் ஒளிரக்கூடிய அந்த பக்கத்திற்கும் அதன் அந்த தொலை தூர இருண்ட பக்கத்திற்கும் இடைப்பட்ட ஒரு நிழல் பகுதி வந்து காணப்படுகின்றது. எனவே அந்த நிழல் எல்லை பகுதிக்கு அருகில்தான் அந்த டெர்மினேட்டர் லைனின் ஒரு பக்கத்தில் இந்த மோதல் நிகழ்ந்து இப்போது ஒரு 20 மீட்டர் விட்டம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளம் அங்கு உருவாகி இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஃபால்கன் 9 2025 ஜனவரி மாதத்தில் 2 லூனர் லேண்டர்ஸை நிலவுக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டது. அதன் பூஸ்டர் வந்து பாதுகாப்பாக மீள திரும்பியிருந்தது என்று சொன்னாலும் அந்த பேலோட்ஸை, அதாவது அந்த 2 லூனர் லேண்டர்ஸை சந்திரனின் அந்த ஒரு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்துவதற்காக அதன் அந்த அப்பர் ஸ்டேஜ் வந்து தொடர்ந்து தனது உந்துதலையும் கூட செய்து வெற்றிகரமாக அந்த லூனர் லேண்டர்ஸை அதன் அந்த ஒரு சந்திர சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி இருந்தது. அதன் அந்த நோக்கம் வந்து அங்கே நிறைவேறி இருந்தது என்று சொன்னாலும் பல்வேறுபட்ட ஈர்ப்பு விசைகளின் காரணமாக அது தொடர்ந்து ஒரு நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றி வலம் வர தொடங்கியிருந்தது. அதுக்கு பிறகுதான் அது வந்து நிலவோடு நேற்றைய தினம் மோதி இருந்தது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் கொரியன் லூனர் ஆர்பிட் டானூரி என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு சந்திரனை சுற்றி வரக்கூடிய ஒரு சேட்டலைட், கொரியன் பாத் ஃபைண்டர் லூனர் ஆர்பிட் KPLO என்று சொல்லியும் கூட அது சுருக்கமாக அழைக்கப்படுகின்றது. எனவே இந்த லூனர் ஆர்பிட்டர் வந்து இப்போது ஒரு படம் ஒன்றை எடுத்து வெளியிட்டிருக்கின்றது. ஒரு படமல்ல, 2 படங்கள். இந்த ஃபால்கன் 9 அந்த ராக்கெட்டின் அந்த ஒரு அப்பர் ஸ்டேஜ் வந்து நிலவின் மேற்பரப்பில் மோதியதுக்கு முன்னும் பின்னும் எடுத்த படங்கள் ஒப்பிடப்பட்டு அதில் அந்த மோதல் நிகழ்ந்ததுக்கு பின்பு ஒரு பெரிய கரை படிந்தது மாதிரியான ஒரு இருட்டான பகுதி அதில் தெளிவாக தென்படக்கூடிய அந்த படங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த பள்ளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஐன்ஸ்டீன் பள்ளத்துக்கு அருகில் இருக்கின்ற அந்த சந்திரனின் மேற்பரப்பில் இப்போது அந்த புய்படத்தில் அதுவரைக்கும் காணப்படாத ஒரு கரை மாதிரியான ஒரு கருப்பு பகுதி காணப்படுகின்றது என்பதை இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில புய்படங்களில் அது வந்து கருப்பாகவும் மற்ற சில படங்களில் கொஞ்சம் வெளிச்சத்துடனும் கூட அந்த மோதல் நிகழ்ந்த பகுதி தென்படுகின்றமை தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த கொரியன் பாத் ஃபைண்டர் லூனர் ஆர்பிட்டலில் இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் லூனர் டெரெயின் இமேஜர் கேமராவின் மூலமாகத்தனாம் அந்த பகுதி இப்போது படமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கொரியாவின் லூனர் ஆர்பிட்டர்னு சொல்லி பார்த்தால் அது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் அதன் மூலமாகத்தான் 2022 ஆண்டில் ஏவப்பட்டிருந்தது.

நிலவை அது தொடர்ந்து சுற்றி வந்து பல புய்படங்களையும் கூட இதுவரைக்கும் எடுத்திருக்கின்றதாம். நிலவின் மேற்பரப்பில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் தானம் அது சுற்றி வருகின்றது என்று சொல்லி இந்த தனூரி தொடர்பான விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு வருடத்திற்கு அது தனது பணியில் ஈடுபடக்கூடிய வகையில் தானாம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிடப்பட்டிருந்த அந்த ஒரு மிஷனிலும் பார்க்க இப்போது அதன் ஆயுட்காலம் தொடர்ந்து நீடிக்கப்படுகின்றது 2027 வரை என்று சொல்லியும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதுதான் இப்போது அந்த மோதல் நிகழ்ந்த பின்னர் எடுக்கப்பட்டிருக்கின்ற புகைப்படங்கள், அதை ஒப்பிட்டு இப்போதைய இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் சிலியில் இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப், ஒரு ஹை ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய அந்த டெலஸ்கோப்பும் கூட அந்த மோதலின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒளியில் நிகழ்ந்த மாற்றங்களை பதிவு செய்திருந்ததை நேற்றே செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். இதை தாண்டி யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரி அதன் மிக பிரம்மாண்டமான ஒரு டெலஸ்கோப் ஒன்றும் கூட இப்போது இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் தொடர்பான தகவல்களை பதிவு செய்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது அந்த மோதலால் கிளறப்பட்டு வெளியிலே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த லூனர் டஸ்ட், சந்திர தூசியின் அந்த புகை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறமாலை கோடுகளை இப்போது அந்த டெலஸ்கோப் கண்டறிந்திருக்கின்றதாம். சோடியம் மற்றும் லித்தியம் வாயுக்களின் வண்ணமயமான ஒரு கலவையாகத்தானாம் அந்த புகை வந்து இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த இஎஸ்ஓவின் அந்த டெலஸ்கோப் வந்து கெமிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆஃப் த ப்ளூமை பதிவு செய்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஒரு புகை வந்து அந்த மோதல் நிகழ்ந்ததிலிருந்து ஒரு 5 to 10 நிமிடங்களுக்கு விசிபிளாக இருந்திருக்கின்றது என்பதையும் கூட அந்த அப்சர்வேட்டரி தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் அந்த ப்ளூமை பொறுத்தளவில் அது வந்து ஒரு சில கிலோமீட்டர்ஸ் பரப்பளவில் பறந்திருந்தது என்பதையும் கூட அந்த அப்சர்வேட்டரியின் மூலமான பதிவுகள் சுட்டி காட்டுவதாகவும் கூட இங்கே இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன இந்த வேளையில் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மோதல் வந்து எதிர்கால மோதல் தொடர்பான பல்வேறுபட்ட ஆய்வுகளுக்கு இப்போது பல தரவுகளை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். எனவே மீண்டும் இந்த இஎஸ்ஓவின் டெலஸ்கோப்பும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. அந்த டெர்மினேட்டர் லைனுக்கு அருகில்தான் அந்த பள்ளம் வந்து உருவாகி இருக்கின்றது என்பதைத்தான் அதுவும் உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் இப்போது இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட டெலஸ்கோப்ஸும் சரி, சேட்டலைட்ஸும் சரி, இந்த மோதலை அவதானிப்பதற்கு ஏற்கனவே தயாராக இருந்தாலும் பெரிய அளவிலே இந்த சேட்டலைட்ஸ் வந்து சரியான அந்த ஒரு இடத்தில் நிலைநிறுத்தப்படவில்லை என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில சேட்டலைட்ஸ் அந்த மோதல் தொடர்பான புகைப்படங்கள் அதனை எடுத்திருந்தாலும் கூட முழுமையான தகவல்கள் எங்களுக்கு கிடைப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் செல்லலாம் என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் இந்த இஎஸ்ஓவின் அந்த டெலஸ்கோப் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த நிறமாலை தொடர்பான விவரங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் அந்த மோதல் வந்து அதனால் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த புகை மண்டலம் சூரிய ஒளியுடன் இன்டராக்ட் பண்ணி அந்த நேரத்திலே உருவாகி இருக்கக்கூடிய அந்த நிறக்கலவை குறித்த தடயங்களைத்தானாம் வானியலாளர்கள் பெறுவதற்கு உதவி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஸ்பெக்ட்ராவை பொறுத்தளவில் அதில் சோடியம் கேஸ் அதிகம் இருந்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த சோடியம் வந்து நிலவின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ட்ரேஸ் ஆஃப் லித்தியத்தையும் கூட அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இது வந்து அந்த ராக்கெட் ஸ்டேஜ் அதிலிருந்து வந்திருக்கக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லியும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக மேலதிகமான தகவல்களை பெறுவதற்கு விஞ்ஞானிகள் வந்து தொடர்ந்து முயற்சித்து வருவதையும் கூட இப்போதைய செய்திகள் சொல்கின்றன. 11:25 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறை 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana Ahmed Thamseen 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
0: இசையெங்கும் கேட்கும் இசை. East FM. EastFM.ca.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:38 ஆக இருக்கின்றது. சரி, கோடை காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கொசு தொல்லையும் கூட சேர்ந்து எங்களை வாட்டி வதைக்கின்றது. வெளியிலே அதிகம் நாங்கள் எல்லாரும் மாலை பொழுதளவில் செலவிட வேண்டியதாக இருந்தால் இந்த நுழம்புகளோடு போராட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. கனடாவில் இந்த நுழம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்ஸ் எவை என்பது தொடர்பாகத்தான் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எல்லா இடங்களிலும் நுழம்புகள் இருக்கின்றன என்று சொன்னாலும் ஒரு சில இடங்களில் மிக அதிகமாகவே இந்த நுழம்பு தொல்லை வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் தான் பகிரப்பட்டிருக்கின்றன. மாஸ்கிட்டோ சீசன் தான் இப்போது இருக்கின்றது. இது வந்து லேட் ஃபால் வரைக்குமே நீடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போது விண்டர் சீசனின் ஆரம்பமும் கூட கொஞ்சம் வோமான ஒரு காலப்பகுதியாக மாறி இருக்கக்கூடிய இந்த ஆண்டுகளில் வந்து ஃபால் சீசன் தாண்டி விண்டரின் ஆரம்பம் வரைக்கும் கூட நுழம்புகளின் பெருக்கமும் அவற்றின் தாக்கமும் நீடிக்கலாம் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நுழம்புகள் வந்து நிலையாக இருக்கக்கூடிய அந்த நீரில் தான் பிரீட் பண்ணுவது எல்லோருக்கும் தெரியும். தொடர்ந்து அசைவில்லாமல் இருக்கின்ற குளங்கள், பொன்ஸ் அல்லது சதுப்பு நிலங்கள், பேர்ட் பேட்ஸ் மற்றும் படில்ஸ் போன்ற இடங்களில் தான் அவை பிரீடிங்கை செய்கின்றன. அவை முட்டையிடுவதற்கு வந்து ஒரு மிகச்சிறிய இடம், அதில் நிரம்பியிருக்கக்கூடிய நீர் வந்து போதுமானதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு 0.6 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் வந்து அதுக்கு போதுமானதாக இருக்குமா? முட்டையிடுவதற்கு ஒரு தடவையில் ஒரு நுழம்பு கிட்டத்தட்ட ஒரு 400 முட்டைகளை இடக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த நுழம்புகள் முட்டையிட்டு பொறிப்பதற்கான ஐடியல் டெம்பரேச்சர்ஸ் வந்து 22 டிகிரி செல்சியஸிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியதாக இருக்குமாம். எனவே இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நீடிக்கின்ற போது அந்த நுழம்பில் முட்டையிலிருந்து அந்த குஞ்சுகள் வெளிவந்து ஒரு அடல்ட்டாக மாறுவதற்கு ஒரு 10 நாட்கள் போதுமானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்த கண்டிஷன் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த முட்டைகள் உயிரோடு ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும் கூட சரியான அந்த ஒரு ஈரளிப்பான நிலைமைகள், நல்ல வெப்பநிலை வருவதற்கு அவை காத்திருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதும் கூட இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம். இந்த நுழம்புகளின் முட்டைகள் அவற்றின் அந்த தொடர் நிலைத்தன்மை தொடர்பானதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லா இடங்களிலும் அந்த நுழம்புகள் பெருக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னாலும் மாஸ்கிட்டோ ஹாட்ஸ்பாட்ஸ் என்று சொல்லி ஒரு சில பகுதிகள் வந்து அதிகம் அவற்றிற்கான சாதகமான சூழ்நிலைகளை வைத்திருக்கின்றன என்பதை இங்கு நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். மிக்ஸ் ஆஃப் கிளைமேட் அண்ட் லோக்கல் வெஜிடேஷன் மற்றும் இன்னும் வேறு கண்டிஷன்ஸ் வந்து நுழம்புகளின் பெருக்கத்தை தீர்மானிக்கின்றன என்பதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றிலும் அதிக மரங்கள் அடர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து அவற்றுக்கான மிக விருப்பமான பகுதிகளாகவும் கூட காணப்படுகின்றன. இதில் 2026 இந்த ஆண்டின் கோடை காலம் என்று சொன்னால் அல்பர்டாவில் மிக மிக அதிகமான மொஸ்கிட்டோவின் பெருக்கம் வந்து தொடர்ந்து அவதானிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தசாப்தத்தில் அல்பர்டாவின் அந்த நுழம்புகளின் பெருக்கம் உயர்ந்து வருகின்ற நிலையில் இந்த ஆண்டும் அதிகமான நுழம்புகள் காணப்படக்கூடிய ஒரு இடமாக அல்பர்டா காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். மே மாதத்தில் அங்கு பொழிந்திருக்கக்கூடிய கனமழை இப்போது இந்த நுழம்புகள் பிரீட் பண்ணி முட்டையிடுவதற்கான பிளென்டி ஆஃப் பாடிஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் வாட்டரை உருவாக்கி இருக்கின்றதாம் அந்த மழை. எனவே அதன் காரணமாக அங்கு நுழம்புகளின் பெருக்கம் மிக உயர்வாகவே காணப்படுகின்றது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். மொஸ்கிட்டோஸ் அவற்றின் அந்த முட்டைகள் வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு தசாப்தத்துக்கும் கூட அப்படியே டோமெண்டாக இருக்குமாம் அந்த சுற்றுச்சூழலில். அதன் பின்பு ஈரளிப்பான தன்மைகள், சரியான வெப்பநிலை வருகின்ற போது அவை பொறித்து அந்த குஞ்சுகள் வெளிவரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அந்த முட்டைகளும் கூட பொறித்து இப்போது குஞ்சுகள் வெளிவரக்கூடிய வாய்ப்பை அல்பர்டா அதிகம் இந்த சமரிலும் கூட பெற்றிருக்கின்றது என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில ஹாட்ஸ்பாட்ஸை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மணிடோபாவில் இருக்கக்கூடிய கொமார்னோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி, இது வந்து வின்னிபெக்கிலிருந்து வடக்காக ஒரு 1 மணி நேரம் பயணிக்கின்ற போது செல்லக்கூடிய ஒரு பகுதி என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பரவலாக நுழம்புகள் காணப்படக்கூடிய ஒரு கம்யூனிட்டியாக இந்த கொமார்னோ மணிடோபா காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதை சொல்லக்கூடிய வகையில் தானாம் யுக்ரேனிய ஒரு வார்த்தையாகத்தான் லாட்ஸ் ஆஃப் மாஸ்கிட்டோஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் தான் அந்த யுக்ரேனிய வார்த்தை அந்த பகுதிக்கான பெயராகவும் கூட இருக்கின்றது என்பது இன்னும் ஒரு ஆச்சரியம். அதை தாண்டி அங்கிருக்கக்கூடிய அந்த நுழம்புகளின் பெருக்கத்தை குறிக்கக்கூடிய வகையில்
அங்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான மாஸ்கிட்டோ மானியூமெண்ட் ஒன்றையும் கூட அந்த கம்யூனிட்டியிலே அந்த நுழம்புகளை சொல்லக்கூடிய வகையில் அமைத்து வைத்திருக்கின்றார்கள் என்பது இன்னும் ஒரு ஆச்சரியமான தகவலாகவும் கூட அந்த படத்தோடும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதை தாண்டி நொதர்ன் மணிடோபா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போரியல் ஃபாரஸ்ட், இவை வந்து நுழம்புகளின் பெருக்கத்திற்கான வாய்ப்பை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளாக சொல்லப்படுகின்றன. அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதிகள் மற்றும் சதுப்பு நிலங்கள் போன்றவை நுழம்புகள் விரும்பக்கூடிய இடங்களாக இருப்பதன் காரணமாக நுழம்புகளை தாண்டி அங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 32,000 இன்செக்ட் ஸ்பீஷீஸ் அதிகம் காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதை தாண்டி அங்கு இன்னும் ஒரு சிக்கலும் கூட இருக்கின்றதாம். இந்த வெஸ்ட் நைல் வைரஸின் தாக்கமும் சற்று இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் கூட அந்த பகுதி காணப்படுகின்றதாம். மஸ்கிட்டோஸ் கடத்தக்கூடிய ஒரு நோயில் ஒன்றுதான் இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் ஏற்படுத்தக்கூடிய நோயாக இருக்கின்றது. இருந்தாலும் இப்போது அந்த டிசீஸ் பரவக்கூடிய ஆபத்து சற்று குறைவாகவே இருக்கின்றது என்று சொன்னாலும், மே மாதத்திலிருந்து செப்டம்பர் வரைக்கும் வெளியிலே செல்லக்கூடிய மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாக வேண்டும் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்தல்களையும் கூட கொடுத்து வருகின்றார்களாம். அடுத்த பகுதி என்று சொல்லி பார்த்தால் நுனாவூட்டிலே இருக்கக்கூடிய பேக்கர் லேக் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி வந்து அந்த டெரிட்டரி மாஸ்கிட்டோ கேபிட்டல் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய பகுதியாக இருக்கின்றதா. வழக்கமாக இங்கு வந்து மாஸ்கிட்டோ சீசன் வந்து ஒரு குறுகிய காலமாகத்தான் இருக்கின்றது, 4-6 வார காலம். ஆனால் இப்போது கிளைமேட் சேஞ்சின் விளைவாக இந்த சீசன் இப்போது நீண்டு கொண்டே போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வழக்கமாக வரக்கூடிய அந்த காலத்திலும் பார்க்க மாஸ்கிட்டோஸ் வந்து இப்போது விரைவாகவே வந்திருக்கின்றன அங்கு என்பதும் கூட நுனாவூற்றில் இருக்கக்கூடிய பேக்கர் லேக் தொடர்பாக சொல்லப்படுகின்றது. அடுத்த இடம் ஒன்டாரியோவின் ஆல்கோன்குயின் ப்ராவின்சியல் பார்க்காக இருக்கின்றது. இந்த பகுதி வந்து அடர்த்தியான காடுகள் நிறைந்திருக்கின்ற பகுதியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் 1500 அதிகமான லேக்ஸ் அங்கு காணப்படுவதன் காரணமாக லாட்ஸ் ஆஃப் மாஸ்கிட்டோ ஆக்டிவிட்டியை நாங்கள் அங்கு போனால் காணக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கூலரான பகுதியாகவும் இருக்கும், அதிக நிழல் நிறைந்த பகுதி. இவை எல்லாமே மாஸ்கிட்டோஸ் விரும்பக்கூடிய ஒரு பகுதியாக கூட இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பகுதி நோர்தர்ன் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மற்றும் யூகோன் போன்ற இடங்களும் கூட மாஸ்கிட்டோஸ் அதிகம் காணப்படுகின்ற பகுதியாக இருக்கின்றனவாம். நோர்தர்ன் பிரிட்டிஷ் கொலம்பியாவை பொறுத்தளவில் அங்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்பீஷிஸ் ஆஃப் மாஸ்கிட்டோஸை பதிவு செய்திருக்கிறார்கள். யூகோன் பகுதியில் ஒரு 30 வகையான இனங்கள் அங்கு காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சில இனங்கள் வந்து இன்வேசிவான இனங்களாகவும் கூட அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மாஸ்கிட்டோஸ் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் தாண்டி குறைவாக நுழம்புகள் இருக்கக்கூடிய பகுதி எது என்று சொல்லி நீங்களும் கேட்கலாம். அதுக்கான ஒரு சில இடங்களும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஓகனேகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி வந்து கொஞ்சம் உயர்ந்த இடங்களாக இருக்கின்றது. ஹையர் எலிவேஷன் மற்றும் கூல் அண்ட் நைட்ஸ் ட்ரை கண்டிஷன்ஸ் நீடிக்கக்கூடிய பகுதிகளாக இருப்பதன் காரணமாக இந்த கண்டிஷன்ஸ் வந்து நுழம்புக்கு பிடிக்காத இடம் விடயங்களாக இருப்பதனால் அங்கு வந்து நுழம்புகளின் பெருக்கம் வந்து சற்று குறைவாகவே காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே கொஞ்சம் வறண்ட நிலையில் கூல கிளைமேட்ஸ் இருக்கக்கூடிய அல்லது அதிக காற்று வீசக்கூடிய பகுதிகள் வந்து மாஸ்கிட்டோ ஆக்டிவிட்டி வந்து குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளாக காணப்படுவதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். இதே மாதிரி தான் நார்மல் வெதர் கண்டிஷன்ஸில் கல்கரி கன்மோர் போன்ற இடங்களும் கூட மாஸ்கிட்டோஸின் பெருக்கம் குறைவாக இருக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றனவாம். ஆனால் இப்போது நிலைமைகள் மாறி வருகின்றது காலநிலை மாற்றத்தின் விளைவாக என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அங்கும் கூட இப்போது புதிய இனங்கள் பரவத் தொடங்கியிருக்கின்றன என்று சொல்லி இந்த நுழம்புகள் கனடாவில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படுகின்றன. 11:47 நிமிடமாக இருக்கின்றது.

11:52 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சம் சற்று குறைவாகவும் முகில் அதிகமும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போது நாங்கள் சந்திக்கின்றோம். இதே நிலைமைகள் இன்று தொடரலாம். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும் மதிய மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவிலான லேசான மழை தொழிலுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் சந்திக்கின்றோம். இப்போது 27:32 உணரப்படுகின்றது. 28 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 என்று கூடிய உணர்நிலையாக உணரப்படும். இரவில் 20 வெப்பநிலை இருக்கும், 22 உணர்நிலை இருக்கப் போகின்றது. 8:34 சூரிய சமணம் என்ற எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலை நாளையும் கூட 1% விலை வீழ்ச்சி ஏற்படலாம் என்பது தொடர்பான எதிர்வு கூறல்கள் தரப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை வேளை ஈஸ்டர்ஃபெமின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா தொடர்ந்து வாட்ஸ்அப் டோனோடு நீரஜ் அணிந்திருப்பார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
6: 4-6-6-8-8 4-6-6-4-9-6-3-8-8.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 இலக்கம் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
9: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
10: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனை,
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM. எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
10: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
11: அரிய வேண்டியவை முதல் அரிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் FM இன் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை, மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ
12: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் FM காற்றலியூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 6 தேதி 2026 ஆண்டின் வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 12 மணி தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் இஸ்டெஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடைய இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது அல்லது இஸ்டெஃப்எம் ஆப் இருக்கின்றது. அதனூடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைசஸில் டவுன்லோட் பண்ணி அதே போன்று eastfm.ca காத்திருக்கின்றது. அது உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca. அதே போன்று பிரதியமாக தரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும் யூடியூபில் eastfm 102.7 நீங்கள் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலையும் பார்த்து விடலாம். வெளியில் அப்படி இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு வெளிச்சம் நிறைந்த பொழுதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் இன்று அதிகுடிய வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இன்று அதிகுடிய வெப்பநிலை 28 இருக்க போகிறது. இப்போது 26 காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு 5 மணி அளவிலே மிருதுவான ஒரு மழை தூறல் அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னால் பின்னாலெல்லாம் சொல்லப்படவில்லை. ஒரு 20% கூறப்பட்டிருக்கிறது 5 மணி அளவில். அதே போன்று நாளைக்கும் சிறிதளவு மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26 நாளை அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்றும் 1% குறைவடியிருக்கிறது. நேற்றிலிருந்து இன்று பார்த்தீங்கன்னா 9% குறைவு இருந்தது. அதே போன்று இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இன்னும் 1% குறைவடைய இருக்கின்றது. சரியான மகிழ்ச்சியான செய்தியோடு நாங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்டெஃப்எம்மோடு.

12:10 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது, முனிசிபல் எலெக்ஷன் அக்டோபர் 26 இடம்பெறப் போகின்றது. இதையொட்டி நீங்கள் யாராவது இதில் ஒரு கேண்டிடேட்டாக வர விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய அந்த விண்ணப்பங்களை நீங்கள் August 21, 2 முன்னர், அதாவது பிற்பகல் 2 முன்னர் நீங்கள் சமர்ப்பித்துக் கொள்ள முடியும். அப்போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்றைக்கு 6:21 முன்னர், அதாவது 21:02 முன்னர் நீங்கள் உங்களுடைய நாமினேஷன்ஸை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. சரி, அதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு அதிர்ஷ்டத்திர பக்கம் நாங்கள் போய் பார்க்கலாம். இது என்ன அப்படி என்று சொன்னால், இன்று காலையில் கண் முழித்த யாரோ 5 மில்லியனராக கண் முழித்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது OLG. என்ன விஷயம் என்று சொன்னால், நேற்று இரவு அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்ட லோட்டோ 649 அதிலே வந்து 5 மில்லியன் பரிசு வந்து ஸ்காப்ரோவிலி வாங்கப்பட்ட ஒரு டிக்கெட்டுக்கு தானே கிடைத்திருக்கு. அவ யாராவது அதிர்ஷ்டசாலிகள் இந்த டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் ஒட்டவு நடையுமா ஓடி போய் பார்த்துக்கொள்ளுங்க. பக்கத்து விட்டாலும் பக்கத்தில் யாராவது எடுத்திருந்தாலும் எட்டி பார்த்துக்கொள்ளுங்க. என்ன விஷயம்னு சொன்னால், ஸ்காப்ரோவில் தான் இந்த 5 மில்லியன் டிக்கெட் வந்து விற்கப்பட்டிருக்கிறதாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், 1 மில்லியன் கோல்ட் பால் ஜாக்பாட்டும் வந்து இது எங்கே விற்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால், கிரேட்டர் சட்பரியில் விற்கப்பட்டிருக்கின்றதாம். இரண்டாவது வின்னிங் டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் டாலர்ஸ் பெறுமதியானதாம். இது மில்டனில் அங்கேயோ விற்கப்பட்டிருக்கிறதாம். எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக வந்து OLG வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றது. சரி, நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். அதே போன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வின்னிங் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கையில், 649 12, 30, 31, 35, 41, 48, 21 இதுதான் அந்த நம்பர்ஸாக இருக்கின்றது. 12, 30, 31, 35, 41, 48 போனஸ் நம்பர் வந்து 21. யாரோ 5 மில்லியன் டாலர்ஸுக்கு சொந்தமாக இருக்கிறாங்க ஸ்காப்ரோவில் என்று தான் ஸ்காப்ரோவில் வாங்கப்பட்ட டிக்கெட்டுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 12:12 வாட்ஸ்அப் டொரண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. சரி, பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது கிளம்புவதற்காக இருந்தால், ஸ்காப்ரோவில் வந்து இன்றைக்கு 2 பீச்சஸ் மாத்திரம்தான் சேஃப் இல்லை, ஏனே எல்லாம் வந்து சேஃபாக இருக்கின்றது. அந்த நீங்கள் ஸ்விம் பண்ண முடியாத 2 பீச்சஸ் என்று சொல்லி பார்க்கையில், மேரி கர்டிஸ் பார்க் ஈஸ்ட் பீச், அதே போன்று வாட்ஸ் ஐலண்ட் பீச், இந்த 2 தான் சேஃப் இல்லை, ஏனே எல்லா பீச்சஸும் வந்து சேஃபாக இருக்கின்றன.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
0: விரும்பி போவினம்.
2: மிடில்ஃபீல்டுக்குமிடையில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
4: தமிழர் நாள் திருவிழா.
3: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவிதல், பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
5: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
6: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சரின் சமர் சேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்ஸையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கெனடியன் மேட் 6 பீஸ் குவீன் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல், 12 மாதங்கள் வட்டியில்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கல். 416-731-7044 சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இந்த ஸ்கேம்ஸ் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவும் ஒரு ஸ்கேம். இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறின ஒரு விடயம்தான். என்ன என்று சொன்னால், ஒரு பெண்மணிக்கு வந்து, ஒன்டாரியோவில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தான், இவருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கின்றது கடந்த வாரம். இவருக்கு ஃபோனை பிக்கப் பண்ண உடனே தனக்கு பரிச்சயமான ஒரு குரலாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறார். அப்போது தான், நான் மைக் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அந்த மைக் யாருன்னு சொன்னால், இந்த பெண்மணியினுடைய சகோதரர். அப்போது இவர் என்ன கேட்டிருக்கிறார், சார் என்ன விஷயம் மைக் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அந்த நபர் சொல்லியிருக்கின்றார், நான் ஒரு விபத்தில் மாட்டி விட்டேன், நான் தான் என்னில் தான் பிள்ளை என்னன்னு சொன்னால், நான் முன்னால் சென்ற வாகனத்தை பின்னால் இருந்து அடித்து விட்டேன், இந்த மூக்கு கூட உடைந்து இருக்கின்றது, என்னில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்திலே இன்னும் ஒரு நபர் அந்த ஃபோனை வாங்கி சொல்லியிருக்கின்றார், தான் அவருடைய லோயர் அப்படின்னு சொல்லியும், இன்றைக்கு வந்து இப்போது எங்களுக்கு ஒரு $6,000 தேவைப்படுகின்றது, இல்லாவிட்டால் உங்களுடைய பிரதரை வந்து இன்று இரவு ஜெயிலில் போட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த பெண்மணிக்கு தன்னுடைய சகோதரனோடு நல்ல ஒரு விருப்பமாக நட்பு ஆக இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லியும், இல்லை நான் உடனடியாக காசு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வங்கிக்கு சென்று $6,000 வந்து வித்ட்ரா பண்ணி கொண்டு வந்திருக்கின்றார். இவருடைய வீட்டுக்கு வந்து ஒரு கொரியர் அனுப்பப்பட்டிருக்கின்றார். இவர் வந்து அந்த 6,000 கொடுத்திருக்கின்றார். ஆனால் உடனடியாக சொல்லப்பட்டிருக்கிறது இவருக்கு என்னன்னு சொன்னால், இது வந்து போதாது, ஏனென்றால் இவருக்கு தொடர்ச்சியாக பல்வேறு குற்றங்கள் இவர் மீது இருக்கின்றது. ஆகவே இவருக்கு வந்து $12,500, அதாவது இன்னும் ஒரு $6,250 வந்து தேவை அப்படின்னு சொல்லி இவரும் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், உடனடியாக என்ன தம்பிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைத்து விட்டு பேங்குக்கு மீளவும் சென்று லைன் ஆஃப் கிரெடிட்டில் $6,250 எடுத்து மொத்தமாக இந்த கொரியரிடம் $12,250 கொடுத்திருக்கின்றார். கொடுத்த பிறகுதான் இவருக்கு அப்பவும் ஒரு நிம்மதி இல்லைன்னு சொன்னால், தம்பி சேஃபாக இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர் கொஞ்சம் மேலியாக இதை இட செய்திருக்கலாம். ஆனால் இவர் காசெல்லாம் கொடுத்து முடித்தா பிறகுதான் அவருக்கு தம்பிகிட்ட கதைக்க வேண்டுமே அப்படி என்று சொல்லி ஒரு எண்ணம் வந்திருக்கின்றது. இதனால் இவர் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், தம்பிக்கு நேரடியாக கால் பண்ணியிருக்கின்றார். இவர் சொன்ன விதத்தெல்லாம் கேட்டு தம்பி கேட்டிருக்கிறார், என்னக்கா நீங்கள் கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. என்ன அவருக்கு அடியும் தெரிய தலையும் புரியலை வாலும் புரியலைன்ற கேஸாக இருந்திருக்கு. அப்போது தான் இவருக்கு கதையெல்லாம் சொல்லி முடிச்சா அப்புறம் சொல்லியிருக்கிறார், ஆஞ்சி, இந்த பெண்ணினுடைய பேர் ஆஞ்சி, ஆஞ்சி நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள், எனக்கு அப்படியான எந்த விபத்தும் இல்லை, எதுவும் நான் உங்களுக்கு கால் பண்ணவும் இல்லைன்னு சொல்லி. சரி, இந்த நேரத்தில் தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பல விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அது என்னன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து முடிந்துருங்கள். 12:28

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த மார்ச் மாதம் துப்பாக்கி பிரயோகம் செய்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பணத்திற்காக குற்றச்செயல்கள் புரியும் கூலிப்படையொன்றை சேர்ந்தவர்கள் என டொரண்டோ காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களில் ஒருவர் 15 வயதானவர் என்பதும் மற்றையவர் 19 வயதானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்று சட்டசபையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வேளாண் செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் சார்ந்த 1200 பணிகளை மேற்கொள்வதற்காக 1500 கோடி ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இந்த வேளாண் செலவு திட்டம் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக ஆகியன அதிருப்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் தமிழ்த் தேசியத்தை அங்கீகரித்து அதன் தனித்துவமான இறையாண்மையை அடிப்படையாக கொண்ட அரசியல் அமைப்பை உருவாக்க அரசிற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டுமென இந்திய வெளியுறவு செயலரிடம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு உருவாக்கம் தடுக்கப்பட வேண்டுமென அது வலியுறுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52
2: இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
3: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
4: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
4: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

12:45 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஐஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில் சாரீஸ் குர்த்தி டாப்ஸ் ஹவுஸ் கோட்ஸ் 3 சரம் $10 ஈச், 2 leggings 2 saree ஸ்கர்ட்ஸ் 3 men's t-shirts $15 ஈச், ஷல்வார்ஸ் ஃப்ரம் $30, லெஹெங்காஸ் ஃப்ரம் $50, பிரீத்தி ஈகோ பிளஸ் $150, விடியம் மிக்சி $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி 10th சேல் 416-298-6116 416-298-6116. சரி, பார்க்கலாம். நாங்கள் இந்த ஸ்கேமினுடைய ஒரு இன்னும் ஒரு பரிமாணத்தை பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால், ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஜீன் ஆனட் அவர் வந்து சொல்லியிருக்கின்றார். என்ன அப்படி என்று சொன்னால், இந்த ஸ்கேமர்ஸ் வந்து இப்போது வாய்ஸ் குளோனிங்கை பயன்படுத்துகின்றார்கள். அதாவது எங்களுக்கு பரிச்சயமான ஒருவருடைய அந்த வாய்ஸை வைத்து அதே போன்று இந்த வாய்ஸ் மூலம் எங்களை ஏமாற்றி அதை பயன்படுத்துகின்றார்கள். அந்த டெக்னாலஜி ஏற்கனவே பாடல் எல்லாம் வந்ததும் எங்களுக்கு தெரிந்த விஷயம். ஒரு குரல் இருந்தால் அதனுடைய சாம்பிள், அதை வைத்து அந்த பாடகர் இல்லாத வழியில் கூட அவர் பாடுவது போன்று AI தொழில்நுட்பத்திலே அதை செய்கின்ற ஒரு விடயம் எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு திருடர்கள். இதனால் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வெறும் ஒரு 10 செகண்ட் கூட போதுமாம் ஒரு வாய்ஸ் கிளிப்பை வந்து இவர்கள் பெற்றுக்கொள்கின்ற போது, அது ஒரு 10 செகண்ட் இருந்தாலே அதை வைத்து இவர்கள் அந்த குளோனிங்கை செய்து மக்களை ஏமாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நீங்கள் எப்படி இதை தடுக்கலாம் என்று சொன்னால், பொதுவாக நீங்கள் இந்த வெளி நம்பர்ஸிலிருந்து வரும்போது அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிந்த அந்த சொல்லப்பட்ட நபர் யாருண்டு அவருக்கு நேரடியாக நீங்கள் ஃபோனை செய்யும்போது அது உண்மையா இல்லையான்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று யாரையும் உங்களுடைய வீடுகளுக்கு அலோ பண்ண வேண்டாம் இந்த கொரிய பிக்கப் அல்லது கேஷை வந்து பிக்கப் பண்ணுவதற்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதே போன்று உங்களுடைய குடும்பத்தினருக்கு மாத்திரமே தெரிந்த ஒரு கோடு வேர்டை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது உங்கள் எதிரில் இருப்பவர் அல்லது வந்து இந்த தொலைபேசி மூலம் பேசுபவர் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் தான் என்பதை ஓரளவுக்கு நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய குடும்பத்தினருக்கு இன்றி ஒரு கோட் வேர்டு ஒன்றை வந்து நீங்கள் வைத்துக் கொள்வதும் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். சரி, இந்த பெண்ணினுடைய விஷயத்திலே வந்து அவர் சொல்லியிருக்கிற தனக்கு ஒரு மிக்ஸ்டான எமோஷன் இருக்கின்றது. ஏன்னென்று சொன்னால், தன்னுடைய தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி வந்து தனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் நான் இப்படி ஏமாற்றப்பட்டு பணத்தை இழந்திருக்கின்றேனே அப்படி என்று சொல்லி நினைக்கும் போது எனக்கு கவலையும் தாண்டி கோபம் கோபமாக வருது அப்படி என்று சொல்லி அவர் கூறியிருக்கிறார். நியாயமான கோபம்தான். சரி, இந்த நேரத்தில் தான் இனியவர்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தன்னை போல யாரும் ஏமாந்து விடக்கூடாது என்றதுக்காக அவர் வந்து இப்போது இந்த கதையை வந்து வெளியே சொல்லியிருக்கின்றார் நியூஸ் சேனல்ஸுக்கு. 12:48 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-6472-93-5899.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதி பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரௌண்டு அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் அதே போன்ற எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இல்லாவிட்டால் eastfm.ca இருக்கின்றது, உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்போது எட்டியிருக்கின்றோம். 28 இருக்கின்றது வெப்பநிலை. அதேபோன்று மழைக்கான சாத்தியம் 6 மணி அளவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6-8 மணி வரைக்கும் இப்போதைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை இடிமுழக்கத்துடன் கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நாளை 25 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையிலே கொஞ்சம் நல்ல செய்திதான். நேற்றிலிருந்து இன்றைய 9% குறைவடைந்திருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இன்னும் 1% குறைவடை இருக்கின்றதுன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. 1:03.

ஒரு மணி 8 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-40% ஆஃப். சாரீஸ், ஷல்வார்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், மென்ஸ் ஷர்வானி, குர்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல். 416-298-6116. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டிடிசி சப்வே ஸ்டேஷன் சூப்பர்வைசர்ஸ் வந்து ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடிய வகையிலே வந்து அதற்கான ஒரு ஆதரவு வழங்கியிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன விஷயம் அப்படி என்று சொன்னால், ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு தற்காலிக ஒப்பந்தம் வந்து எட்டப்பட்டிருந்ததாம். ஆனால் வந்து அதன் பின்னரான நடவடிக்கைகள் வந்து தங்களுக்கு பொருத்தமாக இல்லை அப்படி என்று சொல்லி இந்த யூனியனை சேர்ந்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு 115 ஸ்டேஷன் சூப்பர்வைசர்ஸ், அதே போன்று அதனுடைய 97 வீதமானவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவங்க தங்களுக்கான ஒரு ஒப்பந்தம் சரியாக எட்டப்படாவிட்டால் தாங்கள் இந்த பணிப்புறக்கணிப்புக்கு ஆதரவாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி வாக்களித்திருக்கின்றார்கள். என்ன விடியம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், டிடிசி வந்து ஒரு ஸ்பிளிட் ஷிஃப்ட்ஸை வந்து அறிமுகப்படுத்த பார்க்கிறது, எங்களுக்கு திணிக்க பார்க்கறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இது வந்து தங்களுடைய அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை சீர்குலைப்பதாகவும், அதே போன்று இந்த சிக்லி ப்ரொடெக்ஷனை வந்து குறைப்பதாகவும், அது மாத்திரமல்லாமல் ஷிஃப்ட் ப்ரீமியத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவதாக அல்லது வந்து எலிமினேட் பண்ணுவதாக இருக்கின்றது. அதோடு ஷார்ட் மற்றும் லாங் டேர்ம் டிசபிலிட்டி ப்ரொவிஷன்ஸை வந்து இது வந்து குறைக்க பார்க்கின்றது இப்படி என்று சொல்லி இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு விடயங்களை, பல சலுகைகளை குறைத்து ஒரு ஸ்பிளிட்டான ஷிஃப்ட் முறையை வந்து கொண்டு வர பார்க்கிறது. அதனால் இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லித்தான் இந்த பணியாளர் இப்போது இந்த பணி புறக்கணிப்புக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்களாம். ஆனால் எப்போது இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெறலாம், எப்போது வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதுன்னு சொல்லி அது தொடர்பான காலக்கெடு எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.

0: ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை, ஸ்ரீ நவதுர்கை இந்து ஆலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2 பி விட் பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
1: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி.
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8 4 4 8 0 7 4.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

ஒரு மணி 23 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்க தூதரகத்தின் மீது 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. ஒன்று வந்து மார்ச் மாதத்தில், அடுத்தது வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னர், அதாவது ஜூலை 27 அதிகாலை 5 அளவில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த நேரத்திலே இது தொடர்பாக 2 பேர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ட்ரோனோ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து 15 என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த வந்து 19 இந்த நேரத்தில் இவங்க 2 பேருமே வந்து இந்த கூலிக்கு அமர்த்தப்படுகின்ற, இந்த குற்ற செயல்களுக்காகவே கூலிக்கு அமர்த்தப்படுகின்ற ஒரு குரூப்பை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அந்த தாக்குதல் நடைபெற்ற போது இந்த 2 பேரும் ஹோண்டா அக்கோட் ஒரு வெள்ளை நிற லைசன்ஸ் பிளேட் இல்லாத வாகனத்திலே பறந்து சென்றிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இது வந்து 140 km/h என்ற வேகத்திலே வந்து டிவிபி டான்மில்ஸ் அந்த பகுதியிலே வந்து பறந்து சென்றதன் பின்னர் அந்த இடத்தில் வைத்து போலீசார் அந்த அவர்களை வந்து தொடர்ந்து செல்வதை நிறுத்தியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இது ஆபத்தானது அப்படி என்று சொல்லி, இந்த வேகத்தில் சென்றால் நிச்சயமாக பல உயிராபத்துக்கள் ஏற்படும் என்று சொல்லித்தான் தாங்கள் அதை கைவிட்டிருந்தோம் என்று சொல்லியும், அதற்கு பின்னர் அந்த வாகனம் ஸ்காப்ரோவிலே கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இது தொடர்பான அப்டேட்டை வழங்கும் போது ட்ரோனோ போலீஸ் சீஃப் மைரன் டெம்கேவ் தான் இது தொடர்பாக அப்டேட்ஸை கூறியிருக்கிறார். 19 ஜின் அப்டின் சையட் என்று சொல்லப்படுகின்றவர் ஆகஸ்ட் 1 கைது செய்யப்பட்டாராம். 15 நேற்று கஸ்டடிக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் அப்படி என்று சொல்லி, இவங்க 2 பேருக்கு மொத்தமாக 22 கிரிமினல் அஃபென்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவையும் கனடிய மக்களையும் கனடாவின் தலைமைத்துவத்தையும் மோசமானவர்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மொத்தம் 5 தடவைகள் நாஸ்டி என்ற சொல்லை பயன்படுத்தி அவர் கனடாவை விமர்சித்துள்ளார். இது ஒரு கடினமான கருத்து பரிமாற்றம் என தெரிவித்துள்ள கனடிய பிரதமர் மாக்கானி, டொனால்டு ட்ரம்ப் விரும்பினால் நாமும் நாஸ்டி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்ட வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தில் முன்னிலையாவதில் விலக்களிக்க கோரி தாக்கல் செய்த மனுவினை நிராகரித்துள்ள நீதிமன்றம் செப்டம்பர் 2 முன்னர் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினும் பெண்களை ஆபாசமாக பேசியமைக்காக கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இலங்கையின் வடக்கில் ராணுவத்தினர் வசமுள்ள காணிகளை விடுவிக்கப் போவதில்லை என அரசாங்கம் கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த அரசுகள் இவ்வாறு கூறினால் ஆச்சரியம் இல்லையென்றும், ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக தெரிவிக்கும் தற்போதைய அரசும் அதையே கூறுவதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார்.
1: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம்
2: 102.7. இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 4378607002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzin 4378607002.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: Your favorite music on your favorite station. 102.7 East FM.

1:46 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஐஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ், குர்த்தி டாப்ஸ், ஹவுஸ் கோட்ஸ் 3 சரம் $10 ஈச், 2 leggings, 2 saree ஸ்கர்ட்ஸ், 3 men's t-shirts $15 ஈச், ஷல்வாஸ் ஃப்ரம் $30, லெஹெங்காஸ் ஃப்ரம் $50, பிரீத்தி ஈகோ பிளஸ் $150, விடியம் மிக்ஸி $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் ஐஷா சில்கின் 4th அனிவர்சரி 10th சேல் 4162986116. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். காஸ்கோ வந்து இப்போது ஒரு மீளழைத்தலை செய்திருக்கின்றார்கள். என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், ஒரு சீஸ் வகை தான் மீளழைக்கப்பட்டிருக்கிறது லிஸ்டீரியா தொற்று காரணமாக. இது வந்து 600 கிராம் சீஸ் கர்ட். இது வந்து கோட்டிகுக் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராண்டினுடையது. August 7 பெஸ்ட் பிஃபோர் டேட்டை கொண்டதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும். அடுத்தது வந்து 640 கிராம் செடா சீஸ் பிளாக். இது வந்து கோட்டிகுக்கினுடைய October 22 2026 காலாவதி திகதியை கொண்டது அப்படின்னு சொல்லி காஸ்கோ கூறியிருக்கின்றது. ஆகவே இந்த சீஸை வந்து நீங்கள் யாராவது வாங்கி வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் முழுமையான ரிட்டர்னை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் காஸ்கோ தெரிவித்திருக்கின்றது. லிஸ்டீரியா தொற்று என்பது இந்த சீஸ் பழுதடைந்திருக்கிறதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு இந்த வாசனையிலோ அல்லது டெக்ஸ்சர்லையோ எந்த மாறுபாடையும் காட்டாது. ஆனால் கொஞ்சம் பாதகமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக்கொள்ள முடியும். கோட்டிகுக் பிராண்டினுடைய சீஸ் வகை தான் இப்படி மீளழிக்கப்பட்டிருக்கிறதுன்னா காஸ்கோவிலே விற்கப்பட்டவை. சலசி ஃபர்னிச்சரின் சமசேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3-piece டைனிங் செட் $398 முதல், கெனேடியன் மேட் 6-piece குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டியில்லா தவணை வசதி. டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள் செலசி ஃபர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044. 1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.

2:02 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மொழியெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதே போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலம் உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தயாரிக்கின்ற அதாவது வீடியோக்கள் அதே போன்று செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இப்போது வெப்பநிலையை பார்த்தால் 28 டிகிரியாக இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று நாளை அதிகூடிய வெப்பநிலை 26 இருக்கும். மழைக்கான வாய்ப்புகள் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கின்றன. இப்போது 7 அளவில் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறிதளவில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடையே இருக்கின்றது. 2:04.

2:08 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-40% ஆஃப். சாரீஸ், ஷால்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், மென்ஸ் ஷர்வானி, குர்தாஸ் இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையில் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல். 416-298-6116. சரிந்த வழியிலே பார்க்கலாம். அமெரிக்காவிற்கான பயணங்களை வந்து கனடியர்கள் குறைத்திருந்தாலும் 2026 இந்த ஆண்டினுடைய முதல் அரை ஆண்டிலே பார்க்கையில் டொரோண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்திலே வந்து பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது என்று சொல்லி அந்த நல்ல விஷயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜிடிஏ கிரேட்டர் டொரோண்டோ விமான நிலைய ஆணையம் தான் இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. தங்களுடைய 2 காலாண்டுகள் முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த முதல் அரை ஆண்டுக்கான நிதி மற்றும் செயற்பாட்டு முடிவுகளை வந்து இன்றைய நாள் அது வெளியிட்டிருக்கின்றது. இதில் தான் இந்த ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு விடயம் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். 2025 நிதி கால பகுதியில் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 400,000 பயணிகள் அதிகமாக வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் இது வந்து 3.3% அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் 12.4 மில்லியன் பேர் வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு நல்ல விஷயம்தான். 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டு நாலு விஷயம்
1: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026 தமிழர் நாள் திருவிழா. தமிழர் நாள் திருவிழா கலை பண்பாடு சுவையான உணவுகள் இசை நடனம் குடும்பத்தின் நிகழ்வுகள் மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா ஆகஸ்ட்

0: பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 95 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416-289-9993.
4: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக், பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080,
5: 416-446-8080.

2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டிமென்ஷியா, அதாவது இந்த மறதி நோய், அது ஏற்படுகின்ற அபாயத்தை 13 ஆண்டுகள் தாமதப்படுத்தலாம். அதாவது உங்களுடைய நடுத்தர வயதிலே வரக்கூடிய இந்த டிமென்ஷியாவை 13 ஆண்டுகள் பிற்போடலாம் அப்படி என்று சொல்லி ஒரு ஆய்வு முடிவு கூறியிருக்கிறது. அது என்ன அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2வது வகை Type 2 Diabetes, அதே போன்று ஹை பிளட் ப்ரெஷர், இதெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா, அதே போன்று 3வது இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம், இந்த 3ஐயும் வந்து நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் இந்த டிமென்ஷியா ஏற்படுவதற்கான வாய்ப்பை நீங்கள் 13 ஆண்டுகளுக்கு பிற்போடலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு புதிய ஆய்வு முடிவு தெரிவித்திருக்கின்றது. நேற்றைய நாள் வெளியிடப்பட்ட நியூரோலஜி ஓப்பன் ஆக்சஸ் இந்த ஜேர்னலில் தான் இந்த ஆய்வு முடிவை டாக்டர்ஸ் தெரிவித்திருக்கிறார்களாம். இந்த 3 ஆபத்து காரணிகளும் டிமென்ஷியாவுக்கு மிக முக்கியமானவையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லித்தான் அவர் கூறியிருக்கின்றார். பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது, நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால், இதிலே வந்து பொதுவாக இந்த டயபிட்டிஸ் ஆகட்டும், அதே போன்று உயர் இரத்த அழுத்தம் போன்றவையாக இருக்கட்டும், அவற்றுக்கான காரணிகள் என்பது பொதுவாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும், ஆகவே அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மறதி நோய் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போன்று இந்த புகைப்பழக்கத்தை விடுவதாக இருந்தால் அதற்கு நீங்கள் மனம் வச்சிங்கன்னு சொன்னால் மாத்திரம் அதை நீங்கள் நிச்சயமாக விட்டுக்கொள்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியெல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று WHO உலக சுகாதார நிறுவனம் கூறிய பல விடய ங்களை இதில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக வந்து எப்போதுமே ஒரு போதுமான தூக்கம், மன அழுத்தம் போன்றவற்றை கையாள்வது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றதாம். அதே போன்று உடற்பயிற்சி செய்வது, உடல் பருமனை வந்து ஒரு சர்டனாக ரேஞ்சில் வந்து வைத்துக்கொள்வது, உணவு பழக்கங்களை மாற்றிக்கொள்வது இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் பொதுவாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அப்படியான விடயங்களையெல்லாம் நீங்கள் பின்பற்றி வரும்போது, அது மாத்திரமல்ல உங்களுக்கு இந்த விடயங்களையெல்லாம் நீங்கள் பின்பற்ற முயற்சிக்கின்றீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வைத்தியரிடம் அது தொடர்பாக நீங்கள் கலந்து ஆலோசித்து இன்னமும் அதை எவ்வாறு நீங்கள் செம்மையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி வழிமுறைகளையும் கேட்டுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். ஒரு கால ஒரு நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து எடுக்கிற சில முக்கியமான முடிவுகள் உங்களுடைய நீண்ட கால ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான வித்திடக்கூடியவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஆராய்ச்சி முடிவினை சொல்லிய அந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது நாங்கள் மனம் வச்சாமன்னு சொன்னால் மாத்திரம்தான் எங்களுக்கு பல நன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். 2:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த மார்ச் மாதம் துப்பாக்கி பிரயோகம் செய்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பணத்திற்காக குற்றச்செயல்களை புரியும் கூலிப்படையொன்றை சேர்ந்தவர்கள் என டொரண்டோ காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களில் ஒருவர் 15 வயதானவர் என்பதும் மற்றையவர் 19 வயதானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்று சட்டசபையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வேளாண் செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் சார்ந்த 1200 பணிகளை மேற்கொள்வதற்காக 1500 கோடி ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இந்த வேளாண் செலவு திட்டம் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக ஆகியன அதிருப்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் தமிழ்த் தேசத்தை அங்கீகரித்து அதன் தனித்துவமான இறையாண்மையை அடிப்படையாக கொண்ட அரசியலமைப்பை உருவாக்க அரசிற்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டுமென இந்திய வெளியுறவு செயலரிடம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு உருவாக்கம் தடுக்கப்பட வேண்டுமென அது வலியுறுத்தியுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 416-8-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைனப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீனப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
5: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: Your favorite music
8: on your favorite station, 102.7.

2:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ், குர்த்தி டாப்ஸ், ஹவுஸ் கோட்ஸ் 3 சரம் $10 ஈச், 2 லெகிங்ஸ், 2 சாரீ ஸ்கர்ட்ஸ், 3 மென்ஸ் டிஷர்ட்ஸ் $15 ஈச், ஷல்வாஸ் ஃப்ரம் $30, லெஹெங்காஸ் ஃப்ரம் $50, ப்ரீத்தி ஈகோ பிளஸ் $150, விடியம் மிக்ஸி $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30. மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி 10 சேல். 4162986116. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரீஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விபரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரீஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, அப்படியே வந்து இன்றைக்கு பார்க்கையிலே மிசிசாகாவிலே ஒரு கார் திருட்டினை வந்து முறியடிப்பதற்கு போலீசார் முயன்ற போது ஒரு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கிறது. போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தான் இதை செய்திருக்கின்றார். இதில் வந்து இந்த களவாடி சென்ற வாகனத்திற்குள் இருந்த 4 பேரில் ஒருவர் வந்து காயங்களுக்குள்ளாகி பின்னர் அவர் உயிரிழந்தார் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேரும் அதில் இருந்த மற்ற 3 பேரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது இன்று அதிகாலை கவுன்சில் ரிங் ரோட், அதேபோன்று த காலேஜ் வே இந்த பகுதியில் வின்சன்ட் சர்ச்சில் ப்ளோவாட் அருகேதான் அதிகாலை 12:22 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அப்படி என்று சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக SIU வந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து டேஸ்ட் ஆஃப் டான்ஃபோர்த் இடம்பெறுகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏராளமான போலீசாரும் அங்கே நிறைந்திருப்பார்களாம். அதே போன்று வீதி முடக்கங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டான்ஃபோர்த் அவனியினுடைய ஒரு பகுதி வந்து மூடப்பட போகின்றது இதற்காக அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். சிட்டி வந்து கூறியிருக்கின்றது, மத்திய அரசாங்கம் 2.7 பில்லியன் டாலர்ஸை வந்து புதிய வீடுகளை அமைப்பதற்காக தங்களோட இணைந்த ஒரு பார்ட்னர்ஷிப் புதிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து சைன் பண்ணியிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சிட்டி ஆஃப் டொரண்டோ மகிழ்ச்சியாக கூறியிருக்கின்றது. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்று தருகின்றார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
6: Hare ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. 416-288-0994. கைரளி Taste.com.

0: நேரம் 3:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 6 வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3:00 முதல் 5 வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:07 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 9% குறைவடைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்விலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். வெளியில் 29°C 35 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளைய மேகமூட்டம் நிறைந்த நாள். 1.3 mm மழைக்கான வாய்ப்புகளை நாளை வெள்ளிக்கிழமை கொண்டிருக்கின்றது. 24°C நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலையாக இருக்கும். காலை வேளையிலிருந்து இந்த மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஐஷா சில்கின் 4th anniversary மெகா சேல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து ஆடை ஆபரணத் தெரிவுகளும் 30-40% களி விலைகளில். சாரீஸ், சல்வார், பேட லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென் ஷர்வானி, குருத்தாஸ் இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமிசில் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியுடன் ஐஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல். 416-298-6116 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
2: subra mortgage financial solutions residential commercial kana first second mortgages refinance renewal equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala no problem pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal bad credit consult proposal bankruptcy ullavargalum petrukollamudiyum ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum subra mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம். August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா. August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா. 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா. 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா. August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா. 16 ஞாயிறு தீர்த்தம். 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம். August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம். 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560
5: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங் பியர்ட் ஸ்டைலிங் ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ் மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன். தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது தமிழன் என்று சொல் தமிழன் என்று சொல் பழந்தமிழர்கள் நீர் முகாமைத்துவத்தில் வியத்தகு அறிவினை கொண்டிருந்தார்கள். நீர் ஆவியாகி பின்னர் ஒடுங்கி அது மழையாக பொழிகின்றது எனும் அறிவினை 1000 ஆண்டுகளுக்கு முன்னே தமிழர்கள் கொண்டிருந்தமைக்கு புராதன இலக்கியங்கள் ஆதாரங்களாக உள்ளன. தமக்கு

0: மட்டுமல்லாமல் காலம் காலமாக எதிர்கால சந்ததிக்கும் பயன் தரக்கூடிய வகையிலேயே நீர் முகாமைத்துவம் சார்ந்த கட்டுமானங்களை இம்முன்னோர்கள் உருவாக்கினார்கள் என்பதற்கு கல்லணை அடங்கலான ஏராளமான சான்றுகள் காலம் கடந்தும் நிலைத்து நிற்கின்றன. மழை பெய்யும் அளவின் அடிப்படையிலும் மழை துளியின் அளவின் அடிப்படையிலும் தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தன. பசும்புல் மட்டும் நினைவது தூறல், இது விரைவில் உலர்ந்துவிடும். துளியின் விட்டம் அரை மில்லிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். தரை ஓரளவு நினைவது சாரல், ஓடையில் நீர்பெருக்கை ஏற்படுத்தினால் அதுதான் மழை. துளியின் விட்டம் அரை மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். நீர்நிலைகளை நிரப்புவது பெருமழை. ஐப்பசியில் பொழிவது அடைமழை, கார்த்திகையில் பொழிவது கனமழை. துளியின் விட்டம் 4 மில்லிமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். இந்த உலகத்தை விட சூரியன் பழையது. ஆனால் பூமியில் உள்ள ஒவ்வொரு நீர்த்துளியும் சூரியனை விட பழையது என்கின்றது நவீன விஞ்ஞானம். இந்த உலகம் தோன்றும் போது இருந்த நீர் மூலகங்கள் எண்ணிக்கையில் மாறப்போவதில்லை. திரவமாகவும் திண்மமாகவும் நீராவியாகவும் மாறலாமே தவிர அளவு மாறாமல் நீர் நீடிக்கும். இந்த அறிவியலை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே மாறா நீர் என திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். மழை நீரை சேமிக்க குளங்களையும் ஏரிகளையும் அணைக்கட்டுகளையும் உருவாக்கிய முற்கால தமிழர்கள் நீர்நிலைகளால் மாத்திரம் நிலத்தடி நீர் அதிகரித்து விடாது என்பதையும் அறிந்திருந்தார்கள். அதனாலேயே குளங்களை சுற்றி பனை மரங்களை நட்டு வைத்தார்கள். தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca தமிழ் செய்திகள்.
1: கனடாவையும் கெனடிய மக்களையும் கனடாவின் தலைமைத்துவத்தையும் மோசமானவர்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மொத்தம் 5 தடவைகள் நாஸ்டி என்ற சொல்லை பயன்படுத்தி அவர் கனடாவை விமர்சித்துள்ளார். இது ஒரு கடினமான கருத்து பரிமாற்றம் என தெரிவித்துள்ள கெனடிய பிரதமர் மாக்கானி, டொனால்ட் ட்ரம்ப் விரும்பினால் நாமும் நாஸ்டி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்ட வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. செப்டம்பர் 2 தேதிக்கு முன்னர் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்த காவல்துறைக்கு அது உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலினும் பெண்களை ஆபாசமாக பேசியமைக்காக கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடக்கில் இராணுவம் வசமுள்ள காணிகளை விடுவிக்கப் போவதில்லை என அரசு கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த அரசுகள் கூறினால் ஆச்சரியமில்லை என்றும், ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக தெரிவிக்கும் அரசும் அதையே கூறுவதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் FM கேளுங்க.
3: Everything you like, everything you need is found only here.
2: ஈஸ்ட் FM 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: ஏஜாக்ஸ் நிசான் அண்ட் இன்ஃபினிட்டியில் சேவிங்ஸ் ஈவென்ட். 2026 நிசான் ரோக் SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 நிசான் கிக்ஸும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 நிசான் லீவ் எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 இன்ஃபினிட்டி QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்டன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: புதிய டிசைன் ஆடைகள்,
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7 East FM.ca.

நேரம் 3:47 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா டென் சேல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வரையில் பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடைத்தெருவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ் குர்த்தி டாப் ஹவுஸ் கோட்ஸ் 3 SRM $10 ஈச், 2 leggings, 2 saree ஸ்கர்ட், 3 men's t-shirt $15 ஈச், ஷல்வார் ஃப்ரம் $30, லெஹங்காஸ் ஃப்ரம் $50, ப்ரீத்தி ஈகோ பிளஸ் $150, விடிய மிக்சி $140, ரைஸ் குக்கர் $30, மோர்னிங் சேட் அண்ட் ஃபின்ச் அந்த பில் ஆயிஷா சில்கிங் 4th அனிவர்சரி 10th சேல் 416-298-6116. இந்திய செய்திகளில் குறிப்பாக தமிழ்நாடு அரசியலில் அதிகம் பேசப்படுகின்ற விடயம், காவிரிக்கு குறுக்காக கர்நாடக அரசு கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்ற இந்த மேகதாது அணை, மேகேதாட்டு அணை தொடர்பிலானதாக இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்த அணை கட்டப்படுவதால் தமிழகத்தினுடைய காவிரி நீர் வளங்கள் என்பது பாதிக்கப்படும் என்பது மிக முக்கியமான கரிசனையாக நீடிக்கின்றது. எனவே இந்த அணை என்கின்ற ஒரு விடயம் முக்கிய பேசுபொருளாக இருக்கின்றது. மறுபுறத்தில் வெறுமனே இந்த காவிரி நீர் அல்லது வேறு ஆறுகளினுடைய நீர் கடலில் கலப்பதை தடுப்பதற்கு, அவற்றின் சேமிப்பதற்கு ஏன் புதிய அணைகள் கட்டப்படவில்லை தமிழ்நாட்டில் என்கின்ற ஒரு கேள்வியும் அவ்வப்போது முன்வைக்கப்பட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அணைகள் சார்ந்த பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது ஒரு உலகளாவிய இன்னும் ஒரு பிரச்சனை இந்த அணைகள் தொடர்பில் இருக்கின்றதுன்னு சொல்லி புதிய தரவுகள் வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக உலகத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட அரைவாசி அணைகள் 2060 முன்னர் தங்களுடைய செயல்திறனை குறைக்கின்ற அல்லது இழக்கின்ற நிலை ஒன்று ஏற்படும் என்று சொல்லி இந்த புதிய தரவுகள் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவில் இருந்து வெளியாக இருக்கின்ற தரவுகளாக இந்த தரவுகள் காணப்படுகின்றன. ஒரு டைம் போம் போன்று இந்த அணைகளை மாற்றி வருகின்றது ஒரு விடயம். அது என்ன என்று பார்த்தால் வண்டல் மண்ணாக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த ஆற்று நீர் வந்து அணை நீர்த்தேக்க பகுதிகளில் கலக்கின்ற பொழுது மண் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றது. இதனால் இந்த வண்டல் மண் படிவு என்பது தொடர்ச்சியாக நீர்த்தேக்கங்களில் இருக்கின்றது. அவற்றினை தூர்வாறுவது என்பது முக்கியமான ஒரு விடயம். பல்வேறுபட்ட கட்டங்களில் அவை செய்யப்படுகின்றன, பல்வேறுபட்ட கட்டங்களில் அவை தவிர்க்கப்படுகின்றன. இவ்வாறான சூழலில் இந்த வண்டல் மண் படிவு என்பது மிக மோசமான ஒரு பிரச்சனையாக இந்த அணைகளுக்கு இருக்கின்றது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வண்டல் மண் படிவு என்பது மெல்ல மெல்ல உயர்வடைந்து வருகின்றது பல்வேறுபட்ட முக்கியமான அணைகளில். இதனால் உலகத்தினுடைய இவ்வாறு கிட்டத்தட்ட அரைவாசி அணைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது 2060 முன்னர் தங்களுடைய செயல்திறனை இழக்கின்ற அல்லது ஒரு முடக்கமான நிலையை எதிர்கொண்டிருந்த நிலைக்கு இப்பொழுது இருக்கின்றன என்று சொல்லியும் இந்த எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். செலசி ஃபர்னிச்சரின் சமர் சேல் இப்பொழுது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட்ஸ், கிச்சன் கேபினெட் என அனைத்து வகை ஃபர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3-piece டைனிங் செட் $398 முதல், கனடியன் மேட் 6-piece குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 வட்டி இல்லாத தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி ஃபர்னிச்சர் 3350 ஃபார்மசி அவென்யூ யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044. ஈஸ்ட் எஃப்எம்இல் திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: பிரிமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
10: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
9: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ, East Scarborough, 416-720-7439.
11: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
12: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
11: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
13: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.

நேரம் 4:05 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வெளியில் 30 டிகிரி செல்சியஸ் 37 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அநேகமான பகுதிகளில் மழைப்பொழிவு இருக்கின்றது. தொடர்ச்சியாக மழையினை தொடர்ந்து வெயிலுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுவேளையில் நாளைய தினம் மழைக்குரிய வாய்ப்புகள் காலை வேளையிலிருந்து ஆரம்பிக்கின்றன. 1 தொடக்கம் கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர் மழைக்கான 5 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் நாளைய தினம் இருக்கின்றன. நாளை வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய நிலை மிகமூட்டம் நிறைந்த நாளாக நாளைய தினம் நீடிக்க இருக்கின்றது. அதுவேளையில் வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 9% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca-க்கு செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் இலவசமாக இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஐஷா சில்கின் 4th anniversary மெகா சேல் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-40% களி விலைகளில். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென் ஷர்வானி, குருதாஸ் இன்னும் பல. காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமசில் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மோனி சென் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஐஷா சேல் வழங்கும் 4th anniversary மெகா சேல். 416-298-6116.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
2: தமிழர் நாள் திருவிழா.
1: தமிழர் நாள் திருவிழா கலை பண்பாடு சுவையான உணவுகள் இசை நடனம் குடும்பத்தின் நிகழ்வுகள் மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா ஆகஸ்ட் 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
8: மீனாட்சி மீனாட்சி
7: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15-ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா த கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
9: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: favorite music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியற, கிட்டக்க வர வர வர வர வர வர வர வர திடீர்னு காணா போயிடுறியே, ஏண்டா?
4: யூஸ் போயிருச்சு.
3: என்ன அது?
4: கண்ணு.
3: அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது?
4: மீன் சாப்பிடுங்கண்ண.
3: மீன் சாப்பிட்டா
4: கண்ணுக்கு நல்லது.
3: மீன் சாப்பிடலன்னா
5: மீனுக்கு நல்லது.
3: நீயா?
5: ஆமாங்கண்ணா.
3: அண்ணாவா? இந்த பாரு, நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர்கள் பேர சொல்லியே ஆளை காலி பண்ண பாக்குறேன். ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? அந்த பொண்ணு என்ன ஏற எடுத்து பாக்குறது அந்த ஏழுமலையா புண்ணியம். நீ மேற்கொண்டு ஏலட்டி எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்?
5: சும்மா ஜாலிக்கு பண்ணன.
3: இது ஜாலியா? இது ஜாலியா? இத ஜாலி நினைச்சுக்கிட்டு லவ் பேர்ட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க. நீ
5: லவ் பேர்ட்ஸ்? நீங்க பேர்ட்
3: அண்ண. இனிமேல நீ என்ன பேசாத.
5: என்ன
3: சாரு, ராத்திரிபுரா தூங்கல சார், காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கல சார், எந்நேரம் குளிக்காம உங்க பிள்ளைங்கள இருக்காரு போய் சொல்லு போ. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர் எல்லாம் சொல்லும் போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு ஏழு எட்டு பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும்.
5: இப்ப பாருங்க, இப்ப பாருங்க. நீங்க எச்சுமிங்க.
6: என்ன விஷயம்?
5: இந்த டிரெஸ் இந்தியன் படத்துல மணிஷா கோயிரால போட்ட டிரெஸ் தானுங்க? வெரி நைஸுங்க.
6: தேங்க்ஸ்.
5: வெரி கியூட்டுங்க.
6: தேங்க் யூ.
5: வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க.
6: தேங்க் யூ.
5: நான் அவங்களுக்கு சொன்னேங்க, அவங்களுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஓசில கிடைக்குதுன்னு சீஸ் பர்கர் சீஸ் பீஸா எல்லாம் தின்னு தின்னு தின்னு இப்படி அஞ்சரடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு இந்த டிரெஸ் தேவையான்னு சார் சொல்ல சொன்னேன். ஐயா சாமி சார்
3: சொன்னானா? டோட்டலா சொன்னானா?
6: காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும்.
3: செருப்பு பிஞ்சிருமா?
5: அண்ணே,
3: ரெண்டு நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த. செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட.
5: நீங்க தானே ஒரு ஏழு எட்டு பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா
3: போட்டு போறியா? இன்னைக்கு போட்ட பிட்டு செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா. நாளைக்கு வந்தா குலக்கே சாச்சிருவானே. ஏய், ஒரு பொம்பளகையால என்ன கொள்றதுக்கு ஏற்பாடு பண்றாடா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம்.
2: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோவில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த மார்ச் மாதம் துப்பாக்கி பிரயோகம் செய்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பணத்துக்காக குற்றச்செயல்களை புரியும் கூலிப்படையொன்றை சேர்ந்தவர்கள் என டொரண்டோ காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களில் ஒருவர் 15 வயதானவர் என்பதும் மற்றவர் 19 வயதானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்று சட்டசபையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வேளாண் செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் சார்ந்த 1200 பணிகளை மேற்கொள்வதற்காக 1500 கோடி ரூபாய்கள் நிதியொதுக்கீடு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இந்த வேளாண் செலவு திட்டம் இல்லையென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக ஆகியன அதிருப்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் தமிழ்த் தேசத்தை அங்கீகரித்து அதன் தனித்துவமான இறையாண்மையை அடிப்படையாக கொண்ட அரசியலமைப்பை உருவாக்க அரசுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டுமென இந்திய வெளியுறவுச் செயலரிடம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு உருவாக்கம் தடுக்கப்பட வேண்டுமென அது வலியுறுத்தியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: The station with the best music.
3: It's East FM.
4: It's East FM.
5: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ் பிரியங்கா கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
0: பாட்டுக்கு
2: நாரதன்,
0: வீணைக்கு
2: வாணி,
0: அழகுக்கு
2: முருகன்,
0: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
0: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
0: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில் அழையுங்கள். 6477665189 6477665189.
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
5: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
6: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
7: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

நேரம் 4:46 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உலகில் சக்திவள உற்பத்தி முறை என்று வருகின்ற பொழுது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத சக்திவள உற்பத்தியில் இப்பொழுது உலக நாடுகள் கவனம் பெற்று வருகின்றன. இருந்தாலும் கூட கணிசமான வகையில் இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய வழிகளிலும் சக்திவளத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை மனிதகுலத்துக்கு நீடித்து வருகின்றது. இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான வழிமுறை என்று பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியில் மிக முக்கியமாக பங்களித்து வருகின்ற இந்த சக்திவள உற்பத்தி முறையாக நிலக்கரியினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற சக்திவள உற்பத்தி முறை காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட நாடுகள் இந்த நிலக்கரி பவனியினை குறைத்திருக்கின்றன, கனடா அடங்கலாக. இருந்தாலும் கூட முக்கியமான நாடுகள் பலவும் தொடர்ந்தும் தங்களுடைய சக்திவள தேவையினை நிவர்த்தி செய்வதற்கு இந்த நிலக்கரிய பயன்பாட்டில் தங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக உலகளாவிய ரீதியில் இந்த நிலக்கரி பாவனை என்று வருகின்ற பொழுது 55.6% சீனாவிலேயே இடம்பெறுகின்றமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தடத்தில் இந்தியா இருக்கின்றது. இருந்தாலும் கூட சீனாவை விட கணிசமாக குறைவு உலகளாவிய இந்த பங்கினை பார்க்கின்ற பட்சத்தில் 13.9% நிலக்கரி பாவனை சீனாவில் இடம்பெறுகின்றது. கிட்டத்தட்ட உலகளாவிய நிலக்கரி பாவனையில் 70% இவ்வாறு சீனாவிலும் இந்தியாவிலுமே இடம்பெறுகின்றன. மூன்றாவிடத்தில் ஐக்கிய அமெரிக்கா அதிக அளவில் இவ்வாறு நிலக்கரியினை பயன்படுத்துகின்ற நாடாக காணப்படுகின்றது. இந்த பட்டியலை பொறுத்தவரையில் 25வது இடத்தில் கனடா இருக்கின்றது. இந்த நிலக்கரி பாவனையினை பொறுத்தவரையில் 25வது இடத்தில் இருக்கின்ற அதிவடையில் உலகினுடைய ஒட்டுமொத்த நிலக்கரி பாவனையில் 0.1% மாத்திரமே கனடாவில் பயன்படுத்தப்படுகின்றமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆயிஷா சில்கின் 4th anniversary மெகா 10 சேல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையில் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வரையில் பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடைத்தேர்வுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலை விலைகளில். சாரீஸ் குர்த்தி டாப் ஹவுஸ் கோட் 3 SRM $10 ஈச். 2 லெகிங்ஸ் 2 சாரீ ஸ்கர்ட் 3 மென்ஸ் டி ஷர்ட் $15 ஈச். சல்வார் ஃப்ரம் $30, லெஹங்காஸ் ஃப்ரம் $50, பிரீத்தி ஈகோ பிளஸ் $150, விடிய மிக்சி $140, வெட் கிரைண்டர் $275, ரோட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30. மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் அந்திப்பில் ஆயிஷா சில்கின் 4th anniversary 10 சேல் 416-298-6116. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் 4:53 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். செலசி பர்னிச்சரின் சம்மர் சேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா யூனிட்ஸ், கிச்சன் கேபினெட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து வழங்குகிறார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டோப் 3 பீஸ் டைனிங் செட் $398 முதல், கெனடியன் மேட் 6 பீஸ் குயின் பெட்ரூம் செட்ஸ் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டி இல்லாத தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்டப் சேவைகள். செலசி பர்னிச்சர், 3350 ஃபேமஸ் எவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசியன் மெக்னிக்கல், 416-731-7044. இதோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. மீனாட்சி மீனாட்சி தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, 8100 ஸ்டீல் 7U ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

0: நேரம் 5:03 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 6 வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம் கோபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்கள் இன்றையாலும் கூட 7 வரை கோபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் திரையில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5-5-4-4-0-4-0-4-0-4-0-4-0.
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா, இருக்கும் அப்படி இருக்கும்.
1: நல்ல சோமா இருக்கும் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்ல சோமா உற்சாகமா இருக்கிறோம்.
0: கூட குரல் கேட்டுனா செல்வகுமார், எங்க ஏரியாவில வெயில் வருது. அதான் மாத்தி சொல்லலாம், மழை ஓடிட்டு சொல்லலாம்.
2: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
2: எனக்கு விஸ்வநாதன் சன் படத்துல இருந்து எனக்கு அந்த வெட்டிங் பாட்டு கதை போட்டுடுங்க.
1: எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். நன்றி செல்வகுமார். வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி. நன்றி. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோபி டபுள் டபுள் உங்கள் தெருவில் பாடல்களோடு 7 வரை ஒலிக்க இருக்கின்றது.
1: 416-5-5-4-4-0-4-0-4-1-6-5-5-4-4-0-4-0.

0: நேரம் 5:07 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் மருத்துவர் வணக்கம்.
2: ஓ வணக்கம், நீங்க சௌரி லாவண்யா அண்ணா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா சுகமா இருக்கின்றோம் தம்பி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: மிகவும் நல்லா இருக்கிறோம் அண்ணா. ஒரு சின்ன கேள்வி, வர சட்டர்டே சண்டே அங்க மார்க்கண்டோட தெருக்கூட்டுக்கு பாண்டவையும் கூட்டிக் கொண்டு வரீங்களா?
0: என்ன நீங்க பாடம் எடுக்க கூடாது? என்ன பாட்டு
2: கேட்கலாம்?
0: அப்படியே பதறம் பாருங்க.
2: பாட்டு
0: சரி சரி, பாடி காட்டுங்க. சரி, வாழ்க்கையில இந்த பாட்டு கேட்க மாதிரி பண்ணிடும்.
1: இப்ப நிறைய மழை வந்தது,
0: அதனால மழை வர்றப்பட இடி மின்ன கூடாதே என்ற காண்டி. சரி சரி, நன்றி நாதன்.
2: நன்றி நன்றி. இதுவரை இது உருவாக்கு. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 9% குறைவடைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது.
1: வெளியில் 29°C உணரப்படுவது, 37°C. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 24°C ஆகவும் உணரப்படுவது, 32°C ஆக இருக்கும்.
0: நாளைய மேகமூட்டம் நிறைந்த நாள் கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளையும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கொண்டிருக்கின்றது.

0: நேரம் 5:16 இஸ்டெஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள்
1: இணைந்து கொள்ள மறுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, பிரசாந்த்.
0: பிரசாந்த், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், எப்படி இருக்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி.
0: சரி சரி, அஞ்சலி அஞ்சலி உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் கேட்கலாம். நன்றி பிரசாந்த், இணைந்து கொண்டமைக்கு.
1: ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-40% ஆஃபில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென்ஸுக்கான ஷர்வானி, குர்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மோர்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சியறையுடன் ஆயிஷா சில்க் வழங்கும் 4th anniversary மெகா சேல். 416-298-6116.
0: 7 வரை கோபி டபுள் டபுள் நேர்களின் தெரிவில் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. 416-554-4040.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த

0: வீட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹாண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹாண்டா. தற்போதைய டரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
3: நேரம் 5:26. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
4: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
3: வணக்கம். பிள்ளைநார் தேவேந்திரன், எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமா இருக்கிறேன், நீங்கள்?
4: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: நாங்களும் நல்ல சோமா தான் இருக்கிறோம். பிரச்சனை எல்லாம் போது பிள்ளைநார் தேவேந்திரன்.
4: நன்றி வணக்கம்
3: இது கோஃபி டபுள் டபுள் 416-554-4040.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவையும் கனேடிய மக்களையும் கனடாவின் தலைமைத்துவத்தையும் மோசமானவர்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மொத்தம் 5 தடவைகள் நாஸ்டி என்ற சொல்லை பயன்படுத்தி அவர் கனடாவை விமர்சித்துள்ளார். இது ஒரு கடினமான கருத்து பரிமாற்றம் என்று தெரிவித்துள்ள கனேடிய பிரதமர் மார்க் கார்னி, டொனால்ட் ட்ரம்ப் விரும்பினால் நாமும் நாஸ்டி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும் என கூறியுள்ளார்.
4: தமிழ்நாட்டில் பெண்கள் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்ட வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. செப்டம்பர் 2 தேதிக்கு முன்னர் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்த காவல்துறைக்கு அது உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினும் பெண்களை ஆபாசமாக பேசியமைக்காக கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
3: இலங்கையின் வடக்கில் ராணுவம் வசமுள்ள காணிகளை விடுவிக்கப் போவதில்லை என அரசு கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த அரசுகள் கூறினால் ஆச்சரியமில்லை என்றும், ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக தெரிவிக்கும் அரசாங்கமும் அதையே கூறுவதாக அவர் விசனம் வெளியிட்டுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
6: மியூசிக்னா என்ன?
7: மியூசிக்னா இசை.
6: இசைனா?
7: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
6: இசை எங்கே இருந்து வருது தெரியுமா?
7: என்ன சார், இது கூட தெரியாது.
5: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
3: 5:34 காபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: திருமதி செல்வா செல்வி, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். என்னுடைய பேத்தி அழகு தேவதை சேயாவின் நேற்று பிறந்த தினம் தம்பி. அவ ராஜ் மகேந்திரா அப்பா என்ற பேர். அவளுக்காக இந்த அமுதமலை வானத்திலே மழை பொழியே இருக்கிறது, அந்த மழைக்குள்ள இந்த மழையும் விடுவோம் என்று பாட்டு.
4: அமுதமலையோட வந்திருக்கீங்க பேத்திக்கு கிஃப்ட் பாட்டா?
3: நான்கு 1 6 5 5 4 4 0 4 0 4 0 4 0.

0: நேரம் 5:39 மிஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அந்த குரல் அழகனுக்கும் குரல் அழகிக்குமாக இந்த பாட்டு சமர்ப்பணம், இந்தியன் படத்துல ஓஸ்குமார் இந்த பாட்டு.
0: சரி சரி, பாட்டு வருது. நீங்க எப்படி இருக்கிறீங்க யோகன்?
2: நலம் நலம் ஐயா.
0: கர்ணாலிபுரம் வந்திருக்கீங்களா? அப்படியா?
2: நன்றி.
1: அனிவர்சரி மெகா சேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 10 sale வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடைத்திரைவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். சாரீஸ், குர்தி டாப்ஸ், ஹவுஸ் கோட்ஸ் 3 saram $10 each, 2 leggings, 2 saris skirt, 3 men t-shirts $15 each, salwars from $30, lehengas from $50, Preeti Eco Plus $150, Video Mixi $140, Wet Grinder $275, Roti Maker $60, Rice Cooker $30. Morningside and Finch Sandipil Aisha Silkin's 4th anniversary tent sale 416-298-6116.
0: 5:41 Coffee Double Double இல் நீங்கள் அழைத்து பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. Property வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario licensed builder with Tario on warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
4: தமிழர் நாள் திருவிழா.
3: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவில், பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindrana. Ahmed Thamseen 437-860-7002.
0: Early naatkalum illa illa utshaagam 102.7 East FM.
6: நேரம் 5:50 இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
7: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. நான் கரண், மாதல் கரண்.
6: வணக்கம் வணக்கம் மாதகல் கரண், எப்படி இருக்கிறீங்க?
8: நலமா இருக்கிறேன். நீங்க இருவரும் நலந்தானே?
7: நாங்களே நல்ல சும்மா இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: எனக்கு ஏஆர் ரஹ்மான் பாடின பாடல் என்னன்னு தேர் சுற்றில் குரல் அந்த பாடலை கேட்போம்.
6: நிச்சயமா தேசம் பட பாட்டு உங்களுக்காண்டி வருது, எல்லாரும் கேட்கலாம். மாதகல் கரண், நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
8: நன்றி
7: ரிஷி. நன்றி லாவண்யா.
6: நன்றி வணக்கம். நன்றி. நீங்களும் கோபி டபுள் டபுளில் 7 வரை அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
7: 416-5544-404-416-5544-404.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 5:57 கோபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சிகளோட நாங்களும்
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு ரெய்னி குந்தா படத்துல இருந்து மழை பெய்யும் போது நினைய அந்த அந்த பாடல்.
0: மழை நின்றாலும் நீங்க மழையை விடுறதா இல்ல?
2: மழையை விடுறதா இல்ல, மழையை கேட்டு நாங்களும் மழை பெய்தா தான் நாங்கள்
0: நாடு சொல்லிக்கும். சரி சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி, இணைந்து வண்ணமைக்கு தேவகுமார்.
2: நன்றி நன்றி, வாழ்த்து.
1: நன்றி, வணக்கம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள்.
1: செலசி பர்னிச்சரின் சம சேல் தற்போது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸஸ், பூஜா யூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீசஸ் டைனிங் செட் $398 முதல், கனேடியன் மேட் 6 பீசஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல், 12 மாதங்கள் வட்டி இல்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட் வசதிகள். செலசி பர்னிச்சர், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, பார்மசி அண்ட் மெக்னிக்கலில், 416-731-7044.
0: கோபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: நேரம் 6:04 இஸ்டெஃப்எம் 102 தசமேடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோபி டபுள் டபுள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது.
1: இணைந்து கொள்ள மாட்ட நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சுமா இருக்கின்றோம். ராஜ், வீடு நோக்கி பயணமா என்ன நடக்குது?
2: வீடு நோக்கி பயணம்.
0: சரி சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்றைக்கு? உங்கள் அபிமான கேப்ரே சாப்பர்லோ யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் பூட்சைஸ், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரைஸ், ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: ஆறு மணி 11 நிமிடமாகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமங்களில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை வணக்கம். உடுப்புட்டியூர் ராஜா.
0: மாலை வணக்கம் உடுப்புட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: மிகவும் சிறப்பு. நல்ல காலநிலை வேலையோட உங்களோட நிகழ்வுகளையும் கேட்டுக்கொண்டு மாக்கம் வீதியில சந்திப்பம் கூறுறீங்க, நாங்களும் சந்திப்போம். நான் நலம்.
0: இப்ப எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கிறீங்க?
2: கட்டுப்படியாது.
0: சரி சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு? எடுபடி ராஜா
2: பூவா ஆம்பல் ஆம்பல் அந்த பாட்டு கேட்டு கனகால நல்ல பாட்டு கேட்கக்கூடிய பாடல் விருப்பம்.
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி எடுபடி ராஜா, வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. இணைந்த உண்மைக்கு வாகன எரிபொருள் விலை இன்றைய தினம் 9% குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது.
1: ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-40% ஆஃப். சாரி, சல்வார், பிரைடல் லெஹங்காஸ், டிசைனர் லெஹங்காஸ், மென்ஸுக்கான ஷர்வானி, குர்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம் காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, fancy sarees from $50, cotton sarees from $30, semi silk sarees from $60, art silk sarees from $20. morning sir and finch sandipil brahmandamana kaachiyareyudan aisha silk valangum 4th anniversary mega sale. 416-298-6116.
0: வெளியில் 27 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. 34 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய மேகமூட்டம் நிறைந்த நாள். கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காலை வேளையிலிருந்து இந்த மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 24 டிகிரி செல்சியஸ் நாளை அதி கூடிய வெப்பநிலை. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வர், 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidial, McCavinicum Middlefield.

0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
1: 416-461-6401
2: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto Tour in Toronto The Rock Star Returns to Toronto அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto exclusive radio partner East FM 102.7
0: உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
3: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
0: ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள் டபுள்
4: 6:22 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. இருவரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
6: நல்ல சுகமா இருக்கின்றோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். மழை வெறுமா வராதான்னு பாத்துக்கொண்டு
6: இருக்கிறேன். வானத்து மேல விழி வச்சு பாத்துட்டு இருக்கீங்க. வலிமேல சொல்ல முடியாது. அதனால சரி சரி,
4: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: இன்னைக்கு கண்கள் ஏதோ பாட்டு
6: நேரம் 6:23 4165540

0: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார். பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பபி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்?
0: நாங்க நலசமா இருக்கின்றோம் பபி. உங்களுக்கு தொண்டி அடைச்சால அடையாளம் தெரியல.
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: எனக்கு பாட்ஷா படத்துல இருந்து
2: சொல்லுங்க.
1: அழகோ அழகு நீ நடந்தால் நடை அழகுன்ற பாட்டு.
0: சரி சரி. ஹைவேல நடந்து போற மாதிரி இருக்கு போல இருக்கு.
1: நன்றி.
2: வணக்கம்.
0: கோபி டபுள் டபுள் 7 மணி வரை நீங்கள் அழைத்து பாடல்களை கேட்க முடியும்.
2: 416-554-4040.
0: பபி விரும்பி கேட்ட பாடலை நாங்கள் செய்திகளை தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம்.

0: அவ பேர் சந்திராடா.
1: காற்றில் பரவும் இசை போல
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: டொரண்டோவில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த மார்ச் மாதம் துப்பாக்கி பிரயோகம் செய்த இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பணத்துக்காக குற்றச்செயல்களை புரியும் கூலிப்படையொன்றை சேர்ந்தவர்கள் என டொரண்டோ காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களில் ஒருவர் 15 வயதானவர் என்பதும் மற்றவர் 19 வயதானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
4: தமிழக வெற்றிகள அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் நேற்று சட்டசபையில் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வேளாண் செலவு திட்டமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயம் சார்ந்த 1200 பணிகளை மேற்கொள்வதற்காக 1500 கோடி ரூபாய்கள் நிதி ஒதுக்கீடு இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தமிழக விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் இந்த வேளாண் செலவு திட்டம் இல்லையென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பாமக ஆகியன அதிருப்தி வெளியிட்டுள்ளன.
3: இலங்கையில் தமிழ் தேசத்தை அங்கீகரித்து அதன் தனித்துவமான இறையாண்மையை அடிப்படையாக கொண்ட அரசியல் அமைப்பை உருவாக்க அரசுக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டுமென இந்திய வெளியுறவு செயலரிடம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு உருவாக்கம் தடுக்கப்பட வேண்டுமென அது வலியுறுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உணருங்கள்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599. காட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 6:44 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி மெகா டென்ட் சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை திரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில் சாரீஸ் குர்த்தி டாப்ஸ் ஹவுஸ் கோட்ஸ் 3 சாரம் $10 ஈச், 2 leggings 2 saree skirts, 3 men t-shirts $15 ஈச், சல்வார் ஃப்ரம் $30, லெங்காஸ் ஃப்ரம் $50, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, விடிய மிக்ஸி $140, வெட் கிரைண்டர் $275, ரொட்டி மேக்கர் $60, ரைஸ் குக்கர் $30, மோர்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பில் ஆயிஷா சின் ஆயிஷா சில்கின் 4th அனிவர்சரி 10 சேல் 416-298-6116.

6 மணி 48 நிமிடமாக இனிமையான வணக்கம் நீர்களே.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-408-0, 416-446-408-0.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372634 416-289-9993.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
7: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
7: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சுரேகா.
5: வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: சரி, எப்படி போகுது உங்க நாள் எல்லாம், இந்த வாரம் எல்லாம் எப்படி போச்சு?
5: திடீர்னு மழை அடிக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது, இப்படியே போய் கொண்டிருக்கு.
4: ஒரே ஒரு கன்ஃபியூஷன்லயே போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரிதான் இந்த வார இறுதி வந்தாலுமே மழை வந்துடுது. அது என்னதான் அந்த சமர் கொடுமையா, இந்த சமருக்கு இருக்கிற சாபமானு தெரியல. வார இறுதி வந்தா நீங்க எந்த பிளான்ஸும் போடாதீங்க, இதான் நான் வாரண்ட மாதிரி மழை வருது,
5: வீட்லயே இருங்க,
4: வீட்லயே இருங்கன்ன மாதிரிதான் சொல்லுது. சரி, இப்படி எல்லாம் இருக்க இன்றும் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்களும் சந்தோஷமாக நம்ம உரிவி நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்க முடியும்.
5: ஆமா, முதல் மணித்தியாலத்துல பாக்கும்போது தங்க தமிழ் வார்த்தையோட நாங்க ஆரம்பிக்க போகின்றோம். அதுக்கு பிறகு நல்லதாய் 4 விஷயம், அதனை தொடர்ந்து முதன்மை 3 கூட உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது.
4: 2வது மணித்தியாலத்தில் நேர்களோடு கலகலப்பாக பேசும் ஒரு போட்டி நிகழ்ச்சி, கலகலப்பு போட்டி நிகழ்ச்சி இன்றும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. 8:30 செய்திகள், அதனைத் தொடர்ந்து சமூகம் சார்ந்த விடயங்கள், கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியும் உங்களுக்காக வரப்போகிறது. தொடர்ந்து istfm.co.com நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTokல் istfm தமிழ், YouTubeல் istfm 102.7,
5: அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, istfm 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: சரி, அப்படியே காலநிலையை மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் தற்பொழுது 22 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 29 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போகிறது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு மழையுடன் கூடிய நாளாகத்தான் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. லேசான மழைன்னு தான் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதிகூடிய வெப்பநிலையாக 24 டிகிரி செல்சியஸ் ஆக நாளை மதிய பொழுது இருக்கப் போகின்றது.
5: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடையே இருக்கின்றது.
4: 9 மணி வரை நீங்களும் இணைந்திருக்கலாம் நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியோடு.

0: பாட்டு மன்னப்பா.
1: 7:09 இஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். தங்கத்தமிழ் வார்த்தையில் இன்றைக்கும் ஒரு அழகிய தமிழ் பழைய தமிழ் சொல் ஒன்று எடுத்து வந்திருக்கிறோம். பாவனையில் இல்லாத ஒரு தமிழ் சொல் என்ன சொல் என்று பார்த்தோம் என்றால் மல்லல் என்ற சொல்லை தான் எடுத்து வந்திருக்கின்றோம்.
2: இந்த மல்லல் என்ற சொல்லுக்கான பொருள் என்று பார்க்கும் பொழுது வளம், செழிப்பு, பெருமை அப்படின்னு பல வகையில வந்து நாங்கள் சொல்லலாம்.
1: மல்லல் என்பது நிலம், நாடு அல்லது அரசின் செழிப்பையும் வளமை வளத்தையும் குறிக்கும் ஒரு அரிய சங்ககால சொல்லாக இருக்கிறது. பொருளாதார வளம் மட்டுமல்லாமல் பெருமை மற்றும் உயர்ந்த நிலையை காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக புறநானூறு, பதிற்றுப்பத்து மற்றும் மதுரை காஞ்சி போன்ற பழமையான நூல்களில் இந்த மல்லல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று தங்கத்தமிழ் வார்த்தையில் எடுத்து வந்த அந்த அழகிய சொல் மல்லல் என்பதாகும்.
2: ஆயிஷா சில்க்ஸின் 4th அனிவர்சரி மெகா சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஆடை ஆபரண தெரிவுகளும் 30-40% ஆஃப். சாரீஸ், ஷல்வாஸ், பிரைடல் லெஹெங்காஸ், டிசைனர் லெஹெங்காஸ், மென் ஷர்வானி, குர்தாஸ், இன்னும் பல. இந்த 4 நாட்கள் மாத்திரம். காஞ்சிபுரம் சாரீஸ் ஃப்ரம் $150, ஃபேன்சி சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சாரீஸ் ஃப்ரம் $30, செமி சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, ஆர்ட் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $20. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் பிரம்மாண்டமான காட்சி அறையுடன் ஆயிஷா சில்க்ஸ் வழங்கும் 4th அனிவர்சரி மெகா சேல். 416-298-6116.

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
4: தமிழர் நாள் திருவிழா.
3: கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
6: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
7: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
7: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட்ரன் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
7: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
6: 16 வருடங்களாக ஸ்காபரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899. 6472-93-5899.
9: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
10: FM 102.7 East FM.ca.

0: நாங்களும் ரெடி சுரேகா, அடுத்த பகுதிக்கு போறதுக்கு.
1: நாங்களும் ரெடி. நேரத்தை சொல்ல மறந்துட்டோம்.
0: அதையும் சொல்லிடுவோம், மறந்ததெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது.
1: அப்படியே பூசினா போல போயிடும்,
0: அப்படியே ஃப்ளோல போகும். 7:24 வீஸ்டெஃபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள்ள நாங்களும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு விடயத்தை தான் நாங்க எடுத்து வந்திருக்கோம்.
0: மத்த நாள்ல என்ன, மத்த நாள் என்ன மாதிரி விடயம்?
1: இது வந்து பலருக்கு பொருந்தலாம். அந்த தொப்பி பொருந்துறவங்க போட்டுக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி இந்த விடயம் வந்து அநேக மாணவருக்கு வந்து பொருந்தும்
0: அப்படின்னு
1: சொல்ல வரீங்க. இன்னைக்கு நாங்க எடுத்துட்டு வந்த நல்லதாய் நாலு விஷயம் என்னன்னு பார்க்கும் போது, அவசரம் பலனை தரலாம், ஆனால் பொறுமை நிலையான வெற்றியை தரும்.
0: அதாவது உடனடி பலனை நாடுவது எளிதாக இருக்கும், ஆனால் பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்பவர்கள் நீடித்த வெற்றியையும் மன நிறைவையும் பெறுகிறார்கள் என்பதைத்தான் சொல்ல வரோம். நல்ல விஷயங்கள் வளர நேரம் எடுக்கும், அதனால் பொறுமையை ஒருபோதும் இழக்காதீர்கள். பொறுமையே பெருமை என்றதுதான் நாங்கள் இப்படி சொல்லியிருக்கிறோம். நல்லதா நான்கு விஷயம் பகுதியில்.
1: அப்ப இப்ப தெரியுதா, கண்டிப்பா பல பேருக்கு வந்து இது பொருந்தி இருக்கும்.
0: நிச்சயமா எல்லாருக்குமே இது பொருத்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. எனவே எதிலுமே அவசரப்படாதீங்க, பொறுமையாக உங்கள் வெற்றியை நோக்கி பயணிங்கள் என்பதை தான் நாங்களும் சொல்ல வரோம்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவையும் கனடிய மக்களையும் கனடாவின் தலைமைத்துவத்தையும் மோசமானவர்கள் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மொத்தம் 5 தடவைகள் நாஸ்டி என்ற சொல்லை பயன்படுத்தி அவர் கனடாவை விமர்சித்துள்ளார். இது ஒரு கடினமான கருத்து பரிமாற்றம் என தெரிவித்துள்ள கனடிய பிரதமர் மார்க் கார்னி, டொனால்டு ட்ரம்ப் விரும்பினால் நாமும் நாஸ்டி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும் என கூறியுள்ளார்.
4: தமிழ்நாட்டில் பெண்கள் தொடர்பில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்ட வழக்கில் முன்னாள் திமுக அமைச்சர் பொன்முடிக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. செப்டம்பர் 2 முன்னர் அவரை கைது செய்து முன்னிலைப்படுத்த காவல்துறைக்கு அது உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி தலைவருமான உதயநிதி ஸ்டாலினும் பெண்களை ஆபாசமாக பேசியமைக்காக கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
3: இலங்கையின் வடக்கில் ராணுவம் வசமுள்ள காணிகளை விடுவிக்கப் போவதில்லை என அரசு கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கடந்த அரசுகள் கூறினால் ஆச்சரியம் இல்லை என்றும், ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதாக தெரிவிக்கும் அரசும் அதையே கூறுவதாகவும் அவர் விசனம் வெளியிட்டுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkirana Ahmed Thamsi 437-860-7002.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
4: குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301. 416-841-5301.
9: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்கார்போரோ ஆலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவென்யூ ஸ்கார்போரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
10: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: 7:44 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஆயிஷா சில்கின் 4th year அனிவர்சரி மெகா டென்ட் சேல் வரும் ஞாயிறு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை பிரம்மாண்டமாக டென்ட் அமைக்கப்பட்டு ஏராளமான ஆடை தெரிவுகளும் சமையலறை உபகரணங்களும் மிக மிக மலிவு விலைகளில். சாரீஸ், குர்த்தி டாப்ஸ், ஹவுஸ் கோட்ஸ் 3 சாரம் $10 ஈச். 2 leggings, 2 saree skirts, 3 men's t-shirt $15 each. Salwars from $30, lehengas from $50, Preeti Eco Plus $150, Vidyam Mixi $140, Wet Grinder $275, Roti Maker $60, Rice Cooker $30. Morningside and Finch Sandipil Aisha Silkin 4th Anniversary 10th Sale. தொடர்புகளுக்கு 416-298-6116.
0: 7:45 முதன்மை 3 பகுதிக்குள்ள நாங்களும் வந்திருக்கிறோம். அந்த ட்ரெண்டிங்கான 3 விஷயங்களை வந்து நாங்கள் எப்பவுமே எடுத்து வரது வழக்கம். இன்றைக்கும் மிக முக்கியமான 3 நியூஸ் அப்படின்னு நினைக்கிற 3 செய்திகளை வந்து நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடாவை மோசமான தலைமையை கொண்ட நாடு என்றும் அமெரிக்காவை சுங்க வரிகள் மூலம் பாதித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து கனடா பிரதமர் மாக்கானி பதிலளித்திருக்கின்றாராம். என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மிகவும் கடினமானவை என்றும், கனடிய தொழிலாளர்கள் மற்றும் தொழில்களின் நலனை பாதுகாப்பதே அரசின் முதன்மை நோக்கம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார்.
0: அதே நேரத்தில் இன்னும் சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் வந்து இன்னுமே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது அப்படின்னு கூட சொல்லியிருக்கின்றார். முழுமையான வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் வந்து இன்னுமே தொடரும் அப்படின்றும் கூட மாக்கானி வந்து உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
1: என்னதான் அவர் நாஸ்டி என்று சொல்லியிருந்தாலும், மாக்கானி வந்து நம்ம நாட்டுக்காக இன்னும் தொடர்ச்சியான முயற்சியை செய்து கொண்டிருப்பதாகத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னொரு விஷயமாக, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்னதாக விதிக்கப்பட்ட சுங்க வரிகளில் சுமார் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையை நிறுவனங்களுக்கு திருப்பி வழங்க தொடங்கியிருப்பதாக ஒரு செய்தி. இதுக்கு வாங்காமல் இருந்திருக்கலாம் என மாதிரி தான் இருக்கு. டிரம்ப் நிர்வாகம் விதித்த சில இறக்குமதி வரிகள் வந்து சட்டவிரோதமானவை என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்துதான் இவ்வாறு இந்த பணத்தை மீள வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாம்.
0: மொத்தமாக வசூலிக்கப்பட்ட சுமார் 165 பில்லியன் டாலர் சுங்க வரிகளில் ஒரு பெரிய பகுதி வந்து தற்போது திரும்பி வழங்கப்பட இருக்கின்றதாம். இந்த நடவடிக்கை அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு வந்து நிதி நிவாரணம் அளிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்னும் என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாங்க, நடக்குமா அப்படின்னு தான் தெரியும்.
1: பொறுத்திருந்து மட்டும்தான் நாங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயமாக, ரஷ்யாவின் ஆழமான பகுதிகளில் உள்ள எண்ணெய் நிலையங்களை குறிவைத்து யுக்ரைன் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி அந்நாட்டின் போர் பொருளாதாரத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயற்சி செய்து வருகிறது.
0: சில இடங்களில் தீ விபத்துகள் கூட ஏற்பட்டதாகவும் கூட தகவல்கள் வந்து கூறுகின்றதாம். இது ரஷ்யாவின் எரிபொருள் விநியோகத்தை பாதிப்பதே இந்த நடவடிக்கைகளின் நோக்கம் அப்படின்னு கூட உக்ரைன் வந்து கூறியிருக்கு. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் உக்ரைன் மீது தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை வந்து நடத்தி வருகிறதும் குறிப்பிடத்தக்க விடயம்.
1: இதுவே நாங்கள் முதன்மை 3 பகுதியில் பார்த்திருந்தோம். தொடர்ந்து முனைந்திருங்கள். 8 மணிக்கு நேர்களோடு பேசும் கலகலப்பு போட்டி நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கிறது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி 416-455-3514.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656.
4: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி, சனி, ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
2: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
5: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.